0: on East FM 102.7.
1: 12:03 உங்களோட நிகழ்ச்சியில 9 மற்றும் நிரோஷ். எட்டு மணிலிருந்து ஒரு ஸ்பெஷலாக சூப்பர் சீன் டே உங்களுக்காக காத்திருக்குது. இந்தியா சூப்பர் சீன் நீங்கள் பார்த்தாலோட புதுப்படம் பிரியார் பிரேம கல்யாணம் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் ஜஸ்ட் இந்த போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆகின படம், நெட்ஃப்ளிக்ஸுக்கு நீங்கள் இதில் பார்க்கலாம். மூவி இஸ் ஸ்டாரிங் இலன், சங்கவி அண்ட் ராதிகா. மூவி இஸ் டைரக்டட் பை இலன் அண்ட் மியூசிக் பை ஜி வி பிரகாஷ்குமார். ஸோ இது உங்களுக்காக வர்றது சூப்பர் சீன் ஆஃப் த டே, பியார் பிரேமா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து.
2: ஹேண்ட்ஸ் அப். ஹாய் ஸ்வீட்ஹார்ட்ஸ், இந்த ரெட் ஃபிளாக் என்ன ஃபாலோ பண்ணி அட்டாக் பண்ண வந்துட்டான், நீங்களே பாருங்க.
3: ரொம்ப ஈஸியா போச்சுங்க, அப்ப நான் அவங்ககிட்டயே பேசிக்கிறேன்.
2: ஏய் கிட்ட வராது, ஏ 50K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க, ஏ ஃபேன்ஸ் வந்துருவாங்க.
3: ஏங்க ஏங்க, அசையம் வரதுல இல்லைங்க, கேமரா ஆட்டாதீங்க. ஹாய் ஸ்வீட்டாஸ், உங்க எல்லாருக்கும் என்ன ஒரு ரெட் ஃபிளாக் தானே தெரியும், ஆனா உண்மையான ரெட் ஃபிளாக் யார் தெரியுமாங்க? என் அப்பா தாங்க. எனக்கு பிடிச்சது அவர் செய்ய விட்டதே கிடையாது. எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ஆசைதான்,
4: லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்.
3: அது ஒரு சாதாரண லவ் ஸ்டோரி எல்லாம் இருக்கக்கூடாது.
4: இந்த உலகத்திலேயே எந்த ஒரு பையனும் செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு கிரேசியான லவ் ஸ்டோரியா இருக்கும்.
3: பட் ஸ்வீட் ஹார்ட்ஸ், இதுக்கெல்லாம் எங்க அப்பா ஒத்துப்பாரா? நான் ஒரு பொண்ணு பிடிச்சி அவட்ட காட்டுறதுக்கு மாதிரி அவர் ஒரு பொண்ணு பிடிச்சி என்கிட்ட காட்டுறாரு.
4: இந்த கேப்ல எனக்கு ஒரு பொண்ண பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு.

0: இப்படி ஒரு பொண்ணை பிடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் எப்படிங்க ஃபால்ஸ் ஹோப் தர முடியும்? அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் அன்றைக்கி அப்படி பேசினேன். பட் அது ஒரு ரீலாக நீங்கள் எடுத்து படிங்க பாருங்க, அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக். அந்த ரீலால் தான் என் கல்யாணமே நின்றுச்சு. மனசுக்கு பிடிச்சவங்களை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஸோ நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லதாங்க வந்தேன். தேங்க்யூ சோ மச், பாய்.
1: ஹே, நானும் அவசரப்பட்டிருக்க கூடாது, சாரி. ஆனா அதுக்காக நீ ரெட் பிளாக் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது.
0: ரெட் பிளாக் கிரீன் பிளாக் பழகி பார்த்ததுங்க தெரியும்.
1: கேப்ல ஒரு பொண்ண பிடிச்சதுன்னு சொன்னியே, ஒருவேளை அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டடா இருந்தா?
0: அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை மீட் பண்ண அந்த மொமெண்ட் என்னைக்குமே மறக்க மாட்டேன்.
1: எனக்கு ஒரு பிடிச்ச மூமெண்ட் ஸ்கெட்ச் பண்ணி தரியா?
2: நீங்கள் கேட்டது சூப்பர் சீன் ஆஃப் தி டே. பி ஆர் பிரமா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆகி நிறையது ஃப்ரைடே நெட்ஃப்ளிக்ஸில். நீங்கள் பார்க்க விரும்பினா நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் இந்த படம் திரைப்படமே பார்க்கலாம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் டூ தமிழ். 17 டிகிரி செல்சியஸ் ஆன ஃபீல் பண்ணுறது, 20 டிகிரி செல்சியஸ் ஹியர் இன் டொரோண்டோ. இதில் எடுத்து நாங்கள் டொரோண்டோ சங்கமம் அவுட்டோர் ஃபெஸ்டிவல் செல்லலாம். அங்கிருந்து அந்த டீட்டெயில்ஸை அறிந்து கொள்ளலாம்.
1: மார்னிங் சார், என் பிச் அந்த பிளேஸ் காபுரம் முற்றவழி அரங்கத்திலே டொரோண்டோ சங்கமத்தின் 3வது நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரதான மேடையிலே தென்னிந்திய கலைஞரோடு மது கலைஞர்களும் இங்கே பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பதையும் மக்கள் ஆர்வத்தோடு வந்து நிகழ்ச்சிகளை கண்டு கலந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏராளமான மக்கள் பிரதான உள்ளவாயில் ஊடாக மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மக்கள் இருந்து நிகழ்ச்சியை கண்டு கலத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மெல்லி ஒரு குளிரான நிலையில் நீங்கள் வெறுக்கட்ட பொழுது சுவேட்டர் ஒன்று கொண்டிருந்த பொழுது மிக இலவாயிருக்கும். அதேபோல உணவு சாவடிகளும் மிக சுறுசுறுப்பான வெற்றியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற ஏராளமான உணவுகளை நீங்கள் சுவையாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே டொரோண்டோ சங்கம் இங்கே அமைந்திருக்கின்றது. அதை தாண்டி நாங்கள் சொன்னது போலவே தென்னிந்திய கலைஞரோடு எங்களுடைய கலைஞர்களும் பல பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மனதுக்கிதமான இனிய பாடல்களையும் துளிசைகளையும் இங்கே பாடல்களையும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கோடை காலத்தின் விவசாயம் பொழுதிலே நீங்களும் நேரடியாக வருகின்ற பொழுது இந்த பாடல் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பை டொரோண்டோ சங்கமம் வழங்கிக் கொண்டிருக்கின்றது.
2: டொரோண்டோ சங்கம் நிறைவு நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு மிகவும் ஒரு கலர்ஃபுல்லான மேடையில வந்து இப்பொழுது இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தென்னிந்திய கலைஞர்களான ஜீவன் மற்றும் ராக்ஷதாவினுடைய பாடல்களை நீங்கள் நேரடியாக வரும் பொழுது கேட்டு மாடலாம். அது மட்டுமல்லாமல் ஏராளமான வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள் கூட இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. சுடச்சுட தாயக உணவு வகைகளையும் நீங்கள் வாங்கி சுவைத்துக் கொண்டு அப்படியே இசை மலையிலும் நினையலாம். நல்லொரு காலநிலையா கூட இருக்கின்றது. இங்கே இப்பொழுது ஏராளமானவர்கள் வந்திருக்கின்றார்கள். 2 நுழைவாயில்களிலும் இருந்து ஏராளமான மக்கள் உள்ளே வருவதை நாங்கள் காணக்கூடியவாறு இருக்கின்றது. ஆகவே நீங்களும் நேரடியாக வர முடியும். டொரோண்டோ சங்கமம் மார்னிங் சைட் அண்ட் பெஞ்ச் சந்திப்பில் காப்ரோ முற்றவழியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆல் ஆன்டாரியோ ரிகவரி டோயிங் கம்பெனியினரால் கார் ஒன்றினை வெல்லும் வாய்ப்பு கூட உங்களுக்காக காத்திருக்கின்றது. இதற்கான ராஃபல் ஒன்று இன்றைய நாள் இப்பொழுது இரவு நடாத்தப்பட இருக்கின்றது. அவர்களுடைய பூத்துக்கு சென்று நீங்கள் $20 டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளலாம். அதை வாங்கிய பிறகு இரவு இந்த இசை நிகழ்ச்சியின் பொழுது இடையில வந்து அந்த ராஃபல் கூட உங்களுக்காக நடாத்தப்பட இருக்கின்றது. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு கார் ஒன்றும் இலவசமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 5 ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ், அதே போன்று 5 ஃப்ரீ டோயிங்ஸை கூட வெல்லும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ராஃபல் மூலம் பெறுகின்ற முழு பணமும் நல்ல நோக்கத்திற்காக OPP ஃபவுண்டேஷனுக்கு வழங்கப்பட இருக்கிறது அப்படி என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
1: அந்த தவறோடும் நாங்கள் எங்கிருந்து நேரடியாக விடைபெறப்போகிறோம். நேரடியாக வரலாம். இன்றைய நாள் நிறைவு நாளாக டொரோண்டோ சங்கமத்தின் 3வது நாள் நிகழ்ச்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல பாடுகளை கண்டு கழிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு காத்துக் கொண்டிருப்பதை சொல்லிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

0: பாட்டு நால விஷயம் ஆரம்பத்துல இருந்து ப்ரொஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
5: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
6: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
7: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. Some condition apply.
8: The one and only Weekend Wonder. Weekend East FM.
9: Where are you?
8: Weekend East FM. 102.7. Weekend East FM.
10: The greatest radio station.
11: East FM.
12: ஈஸ்ட் எஃப்எம் 102.7, இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். அங்கே ஈஸ்ட் எஃப்எம் சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் அட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல @ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோட அங்கே யூடியூப் பேஜ் www.youtube.com/eastfm102.7. அங்கே ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், ஆப்பிள் பிளே ஸ்டோர் அஸ் வெல் அஸ் தி கூகுள் பிளே ஸ்டோர். நீங்கள் உங்களை ஆப் ஸ்டோருக்கு போய் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. இந்த ஆட்டம் அண்ட் ஃபால் சீசன் கிட்ட வந்துட்டு, அப்படி ஆட்டம் அண்ட் ஃபால் என்று பார்த்தால் நிறைய பேர் இந்த இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணாமல் கனடாவில் என்ன பார்க்கலாம்னு பார்ப்பாங்க. அப்படி நாங்கள் பார்க்க சில பேருக்கு இந்த கார் ரைட் பிடிக்கும், பிளேன் ரைட் பிடிக்கும், பஸ் ரைட் பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரெயின் ரைட் பிடிக்கும் என்றால் உங்களுக்கு தெரியாமல் கனடாவில் வேர்ல்ட்ஸ் செகண்ட் லாங்கஸ்ட் ட்ரெயின் ரைட் இந்த வேர்ல்டு இருக்குது ஹியர் இன் கனடா. இது மெயினாக நீங்கள் விவா ரயிலில் நீங்கள் இந்த ட்ரெயின் ரைடை எடுத்தால் கனடா வைடே நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 9 அங்கே பார்த்தால் 9.9 மில்லியன் கிலோமீட்டர்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் இஃப் யூ கோயிங் அக்ராஸ் தி கோஸ்ட் டு கோஸ்ட். அப்படி டோட்டலாக நாங்கள் பார்த்தால் நிறைய பேர் ரோட் ட்ரிப் எடுப்பாங்க. ஒன்டேரியோ வைடே பார்க்குறதுக்கு ரோட் ட்ரிப், அல்லது ஈஸ்ட் கோஸ்ட்டோ அல்லது வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போகிறோன்னா வெஸ்ட் கோஸ்ட் யூஸ்வலாக ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி நாங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம் வந்து பார்த்தால் அப்கோர்ஸ் பியூட்டிஃபுல் சீனரி இருக்குது, பியூட்டிஃபுல் பிளான்டேஷன் இருக்குது. சேம் நாங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டு பார்க்க அதில் மவுண்டன்ஸ், லேக்ஸ் இப்படி மாதிரி பியூட்டிஃபுல்லான இடத்தில் கனடாவிலே இருக்குதுன்னு சொல்லலாம். கனடா இந்த ஸ்பெஷலாக வி

0: விவா ரியல்ஸ் த கெனேடியன் ட்ரெயில் ஒன்று இருக்குது. இது ஸ்பெஷலாக நாங்கள் இந்த சம்மர் சீசனுக்கு கொண்டு வராமல் ஃபால் சீசனுக்கு நாங்கள் மெயினாக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஏனென்றால் ஃபால் சீசனுக்கு தான் கூட பியூட்டி இருக்கும் என்று நாங்கள் சொல்லலாம். பியூட்டின்னு பார்த்தால் இந்த ட்ரீஸ் அண்ட் லீவ்ஸ் கலர் சேஞ்ச் பண்ணுற நேரத்தில் இருக்கிறபடியால் நீங்கள் இப்படி இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் பக்கம் போகிற இருந்தால் டெஃபினெட்லி உங்களுக்கு கொஞ்சம் பியூட்டிஃபுல்லான வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ராவலர்ஸ், நீங்கள் இதர் வேங்கூவரில் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது ட்ரோன்டோவில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி நாங்கள் பார்க்க. ட்ரோன்டோ டு வேங்கூவர் இன் பிட்வீன் சிட்டிஸ் சட்பரி, வினபேக், சஸ்கடூன், ஜஸ்பர், கேம்ப்லூப்ஸ், வேங்கூவர், இப்படி மாதிரி சிட்டிஸ் உங்களுக்கு தாண்டுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதோட சேர்த்து கெனேடியன் விவர் ரேல மூன்று டிஃப்ரெண்ட் கிளாஸஸும் இருக்குது. ஆன் வாட் டைப் ஆஃப் சீட்ஸ் யூ கேன் லைக் டு கெட், நீங்கள் கொஞ்சம் சீப்பான ப்ரைஸுக்கு பார்க்குறீங்களா, நீங்கள் நார்மலாக ஃப்ளைட் எடுக்கிற மாதிரி எக்கானமி கிளாஸை எடுக்கலாம். எக்கானமி கிளாஸுக்கு கிட்டத்தட்ட ரேர் ஆவரேஜாக பார்த்தால் ஒரு $520 இருக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்காக ஒரு கேரி ஆன் பேக்கும் சேர்த்து தருவாங்க. ஸோ $520 நீங்கள் இந்த கனடா வைடை பார்க்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் கூட கம்ஃபர்ட்டுக்கு எடுக்க விரும்பினால் ஸ்லீப்பர் ப்ளஸ் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் லக்ஸரியஸான ஏரியான்னு சொல்லலாம். அதில் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி மீல் சர்வீசஸ் உங்களுக்காக கிடைக்கும். டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அப்படி மாதிரி இருக்கிற மாதிரி மற்ற ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜஸும் ஆல்சோ அதில் உங்களுக்காக இருக்கும். இந்த ஸ்லீப்பர் ப்ளஸ் கிளாஸில் என்ன ஒரு மேஜர் பெனிஃபிட்னா உங்களுக்கு ஒரு பெட்டும் இதில் கிடைக்கும். 96 hours இருக்கிறபடியால் உங்களுக்காக ஒரு பெட் கிடைக்கிற மாதிரியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இல்லாட்டி ஒரு சின்ன கேபின் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும் இருக்கும். அது நீங்கள் டிபெண்டிங் ஆன் வாட் டைப் of class you are looking to purchase. அது தாண்டி நாங்கள் கொஞ்சம் கூட லக்ஸரியாக போக விரும்பினால் ப்ரெஸ்டீஜ் கிளாஸ் என்று ஒன்று இருக்குது. இது ப்ரெஸ்டீஜ் கிளாஸ்ன்னு பார்த்தால் அதில் உங்களுக்காக ஒரு செப்பரேட் ப்ரைவேட் வாஷ்ரூம் அண்ட் ஷவர், மினி பார், லெதர் கவுச், இப்படி மாதிரி இருக்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்காக இதில் இருக்குது. அதோடு சேர்த்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டிவி அண்ட் பிளண்டி ஆஃப் ஸ்நாக்ஸ், ஃபுட்ஸ், ட்ரிங்க்ஸ் இப்படி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் அதுக்காக ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்காக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கூட இந்த அபவுட் 5000 மேலே இது ஒரு ஆவரேஜ் காஸ்ட் போதும்ன்ட்டு நாங்கள் சொல்லலாம். ஸோ மெயினாக நாங்கள் என்னத்துக்கு நாங்கள் இது ஷேர் பண்ணோம் என்றால் இது செகண்ட் லாங்கஸ்ட் ட்ரெயின் இன் ஆல் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொல்லலாம். அது மட்டுமில்லை, நாங்கள் கனடா வைடை பார்க்க விரும்புகிறால் நீங்கள் கனடா வைடை இந்த விவா ட்ரெயினில் பார்க்கலாம். டோட்டலாக 96 hours ஒரு ட்ரிப் இருக்குது. இது ட்ரோன்டோவில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு வேங்கூவரில் என் பண்ணுறது அல்லது வேங்கூவரில் ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் இந்த ஒன்டோண்டா சிட்டியை பார்க்குறதுக்கு ட்ரோன்டோவில் என் பண்ணுற மாதிரி நீங்களும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ எக்ஸலன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனிஒன் ஹூ இஸ் லுக்கிங் டு ஸ்டே வித்இன் கனடா அண்ட் ஸ்டில் என்ஜாய் தி பியூட்டிஃபுல் கனடா டிஃப்ரெண்ட் ப்ராவின்சஸ் தட் யூ ஹவ் நாட் யட் எக்ஸ்ப்ளோர்ட். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.2 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் வங்கிகள் மற்றும் நிறுவனங்களின் மோசடி தடுப்பு விசாரணையாளர்கள் எனும் பெயரில் இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் கனடிய மோசடி தடுப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கனடிய மோசடி தடுப்பு மையத்தின் அலுவலர்கள் என குறிப்பிட்டு கூட மோசடி முயற்சிகள் இடம்பெறுவதாக அது சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க டிரம்ப் நிர்வாகத்துடன் இடம்பெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளிலிருந்து கனடா வெளியேறிய நிலையில் இப்பேச்சுக்களின் போது கனடா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக உணர்வதாக பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். தாக்குதலை அடுத்து போர்தான் ஆரம்பிக்கும் என கூறியுள்ள அவர் அமெரிக்காவுடன் பொருளாதார போர் ஆரம்பித்து விட்டதாகவும் சூளுரைத்துள்ளார். மறுபுறத்தில் அமெரிக்காவின் மாநிலமாக மாற மறுக்கும் கனடா அமெரிக்க மாநிலம் ஒன்றின் அனுகூலங்களை பெற நினைப்பதாக டொனால்டு டிரம்ப் மீண்டும் சிண்டியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்தியாவின் பிரதமராக உயர்வார் என தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த நிலையில் அவர்கள் இன்னும் ரசிகர் மனப்பான்மையிலேயே உள்ளதாக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக தாவைக்காவினர் முன்மொழியாதமை தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர் தாவைக்கா ஆட்சி அமைக்க முதலில் ஆதரவளித்தது காங்கிரஸ் தான் எனவும் ராகுல் காந்தி ஆதரவளித்திருக்காவிட்டால் மத்திய பாஜக அரசு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை எழுப்பிய கேள்விகளுக்கு அரசாங்கம் உரிய பதில்களை வழங்கியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் நட்டஈடு அலுவலகம் ஆகியவற்றின் செயற்பாடுகளை அரசாங்கம் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி.

0: All your real estate needs, call Swapna at 416-888-9492.
1: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட். ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க, ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ், உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
0: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட், மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM
3: 102.7.

0: கோடையை மேலும் குதூகலமாக இந்த வெள்ளி சனி ஞாயிறு மூன்று தினங்களும் மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். ஏராளம் உணவுகள், விற்பனை நிலையங்கள், சிறுவர்களுக்கான இலவச பவுன்சி கேசல், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் குடும்பத்தோடு கொண்டாட டொரண்டோ சங்கமம். டைட்டில் ஸ்பான்சர் மாக்கம் தாமோர் ஜுவல்லரி. பிரபல பின்னணி பாடகர் வி எம் மகாலிங்கம், சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகி ரக்ஷிதா சுரேஷ், ஜி தமிழ் சரிகம ப ஜீவன் ஆகியோர் கனேடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள். ஆகஸ்ட் 21, 22, 23 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றுவழியில் டொரண்டோ சங்கமம். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம்.
1: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு. டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
3: 6688 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 4668 செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

East FM 102.7 in the East FM in Tune Tamil. Currently sitting at 17 degrees Celsius on a feel panadu 18 degrees Celsius here in Toronto. அதோட நாளை நாளும் வெதரும் நாங்கள் இந்த நேரத்தில் அட்டி பார்க்கலாம். நாளை நாள் ஒரு 19 டிகிரிஸ் செல்சியஸாக இருக்கும்போது, ஆனால் திருப்பி ஒரு மழையான நாளாக கிடைக்கும்போது, அப்படியே நாங்கள் கேஸ் ப்ரைஸஸை எட்டி பார்த்தா there's going to be no changes for gas prices tomorrow. ஓகே நேர்களே, இந்த பாடலோடு நாங்களும் நிறைவு செய்கிற நேரமும் வந்துச்சு. தேங்க் யூ எவ்ரிவன் ஹூ டியூன் இன் டு டூன் தமிழ் ஆன் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இஃப் யூ என்ஜாய் தி ஷோ யூ கேன் டியூன் இன் எவ்ரி சண்டே 7 PM டு 9 PM. ஐ விஷ் எவ்ரிவன் எ கிரேட் வீக் அஹெட். ஸ்டே சேஃப், சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டூன் தமிழ் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். விடப்படுவது நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் டுபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: பாட்டுக்கு
3: நாரதன்,
2: வீணைக்கு
3: வாணி,
2: அழகுக்கு
3: முருகன்,
2: சொல்லுக்கு
3: அகத்தியன்,
2: வில்லுக்கு
3: வினோத்குமார்.
2: எனது வினோத்குமாரா?
3: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்ட திரடி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளெண்டிட் சைனா மால், கேனடி மற்றும் ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
6: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: இசையெங்கும் கேட்கும் இசை, eastfm.ca.
12: You're listening to CJRK's 102.7 East FM. The following programs and opinions and views expressed by each producer and participant of their shows have no reflection of CJRK's 102.7 East FM.
13: Your radio, your music, FM 102.7. East FM.
14: سلام، من سامانه، امروز میزبان برنامه شما هستم. برنامه‌ای که الان میشنوید ترانه‌های فارسیه.

دوست دارم نگات کنم تا که بی حال بشم، تو ازم دل ببری

0: is East FM. East FM.
1: دستمو بالا گرفتم تو زیافت اسیری تا تو تا آخ

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift matum summer prices kaathirukkindana Ahmed Thamseen 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: Easy to tune பண்ணுங்க. East FM 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காமினிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
5: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். தனபால சிங்கம், 416-298-2777, mountgagesolutions.ca.
4: மௌலிஸ் அண்ட் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி. செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: பாட்டு நாள விஷயம்
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555, 416-269-5555.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and construction financing specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
11: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 Cash Point.
4: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 416-289-9993.
5: மார்க்மன் மெக்கானிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்கானிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா. 416-335-6444
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டிரெக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்கார்போரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: செலசி .ca. All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, ஸ்கார்போரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட் டாட் காம்.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இன் லினக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0412-462-4 Some condition apply.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன்டாக்ஸ்.ca.
5: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
2: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
9: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம், ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம், செப்டம்பர் 2 புதன் சப்பரம், செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா, செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
10: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
8: 416-900-4599. சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. இஸ் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: இஸ் எஃப்எம் 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

டொரண்டோவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு நேயர் உள்ளங்களே, எங்களோடு தொடர்பு கொள்ள 416-824-1212 எப்பொழுதும் அழையுங்கள்.

நாம் எங்கு வாழ்ந்தாலும் நாம் வாழ்கின்ற இடம் பரிசுத்தமாக சுத்தமாக ஆனந்தமாக இருக்க நாம் பாடுபடுவோம். எம் இயற்கையை பாதுகாப்ப நாம் வாழும் பூமி எமக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களோடு மற்ற உயிர்களும் பகிர்ந்து வாழ்கிற அற்புதமான இடம். அந்த இடத்தை சுத்தமாக ஆனந்தமாக வைத்துக் கொள்வோம், இயற்கையை பாதுகாப்போம், என்றென்றும் கொண்டாடுவோம். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.

அன்பினால் இந்த உலகை ஆள முடியும். உலகில் அன்பு ஆட்சி செய்யட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழட்டும். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் காலை வணக்கம்.

இந்த இனிய காலை பொழுதை எங்களுக்கு தந்திருக்கிற இறைவனுக்கு இயற்கைக்கு நன்றி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பொழுது இனிமையாக அமையட்டும்.

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும்.

அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நல்ல நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த பூமியின் அனைத்து உயிர்களும் கொண்டாடும் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி.

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை அவ்வாறு வாழ நாம் கற்றுக்கொள்வோம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 24 2026 திங்கட்கிழமை புத்தமதிய காலை பொழுதொன்று பலந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃபம் 102.7 மற்றும் இஸ்டெஃபம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

ஈஸ்டஃபம் தமிழோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7:08. கனேடிய செய்திகள். சோனாவின் தற்போதைய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், 13 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றும் மழை தூரலோடு கூடிய காலை பொழுதாக இருக்கிறது. தொடர்ச்சியான மழை பொழிவிற்கான வாய்ப்பும் இன்று காணப்படுகிறது. நாள் முழுவதும் முயல் கூட்டம் நிறைந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாகவும் 23 உணநிலையாகவும் இருக்கும் என வானிலை எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை செவ்வாய்க்கிழமை 24 பாகை செல்சியஸ், 27 உணநிலையாக இருக்கும். புதன்கிழமை 24 பாகை செல்சியஸ், 29 உணநிலையாக இருக்கும். புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வியாழன் 25 பாகை செல்சியஸ், 31 பாகையாக உணரப்படும். வியாழன் 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸ், 26 உணநிலையாக இருக்கும். சனிக்கிழமை 22 பாகை செல்சியஸ், 24 உணநிலையாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ள 50% வரிகள் கனடா மீதான ஒரு பொருளாதார தாக்குதலுக்கு சமம் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை எதிர்த்து செய்வதாக வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் எடுக்கப்பட்ட முடிவையடுத்து அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். வர்த்தக ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் கனேடிய பிரதமர் புதிய சுங்க வரிகளுக்கு பதிலாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். அமெரிக்க குழுவினர் இறுதி நேரத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் பேச்சுவார்த்தை முடிவிற்கு காரணம் என்றும், அமெரிக்காவுடனான வர்த்தக போர் ஒன்றில் கனடா ஈடுபட்டிருப்பதாகவும் மாக்கானி தெரிவித்தார். தாக்குதலுக்குள்ளாகும் போது நாங்கள் போரில் இருப்பதாக உணர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும், அதற்காக நாம் பதில் தாக்குதலை நடத்த வேண்டிய தேவையும் ஏற்படும் என்றும் சனிக்கிழமை செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது மாக்கானி கூறினார். அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு பதிலாக விதிக்கப்படும் வரிகள் செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு கொண்டுவரப்படும் என மாக்கானி தெரிவித்துள்ளார். இந்த வரிகளுக்கு கனேடியர்கள் செலவிடும் தொகைக்கு ஏற்ற வகையில் அமெரிக்கர்களும் செலவிட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பல வாரங்களாக நடைபெற்ற தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் கனடாவும் அமெரிக்காவும் இறுதிநேர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் தோல்வியடைந்தன. கனடாவும் அமெரிக்காவும் வெளியிரவு தனித்தனி அறிக்கைகள் மூலம் இது தொடர்பில் அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தன. இதன் காரணமாக கனேடிய பொருட்கள் மீது 50% புதிய வரிகள் இப்போது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. எமது தொழிலாளர்கள் வணிகங்களை பாதுகாப்பதற்காக அந்த வரிகளுக்கு ஈடாக அதிக அளவிற்கு பதில் வரிகளை விதிப்பதற்கு தாம் திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்கா முன்மொழிந்த நிபந்தனைகளின் இறுதி நேரத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் நியாயமற்றதாகவும் பொருளாதார ரீதியாக பொருத்தமற்றதாகவும் அமைந்திருந்தது என குறிப்பிட்ட பிரதமர், அது எந்த ஒரு ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மையினையும் கேள்விக்குறியாக்கிவிடும் எனவும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமீசன் கிரே நழுவவிட்ட வாய்ப்பு என விமர்சித்துள்ளார். கனடா உண்மையில் அமெரிக்க மாநிலமாக இல்லாமல் அதன் நன்மைகளை பெற விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிடுகின்றார். கனடா அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தைகள் முறிவடைந்து புதிய வரிகள் அமலுக்கு வந்த பின்னர் டொனால்டு டிரம்ப் முதல் தடவையாக தனது கருத்தினை தெரிவித்தார். தமது சமூக வலைதளத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட சுருக்கமான பதிவில் அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். அமெரிக்க விவசாயிகள் மீது பல ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவிலான வரிகளை விதித்ததாக கனடா மீது டொனால்டு டிரம்ப் தனது அறிக்கையில் குற்றம் சுமத்தினார். அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துகளுக்கு கனடா அரசாங்கத்திடமிருந்து உடனடியான எதிர்வினைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. 2025 தனது 2வது பதவிக்காலத்தை ஆரம்பித்ததிலிருந்து கனடா அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற வேண்டும் என டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கைகளை முன்வைத்ததை அடுத்து கனடிய பேச்சுவார்த்தையாளர்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக் கொண்டதாக பிரதமர் மாக்கானி செய்தியாளர்களிடம் கூறிய பின்னர் டொனால்டு டிரம்ப் இந்த கருத்தை தெரிவித்தார். செப்டம்பர் 8 முதல் அமெரிக்க பொருட்கள் மீது சம அளவிலான பதில் வரிகள் விதிக்கப்படும் என கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான மோசமான ஒப்பந்தத்தை கைவிடும் கனேடிய பிரதமரின் முடிவினை கனேடிய மாகாண முதல்வர்கள் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகிக் கொள்ளும் பிரதமர் மாக்கானியின் முடிவிற்கு கனடாவின் மாகாண முதல்வர்கள் ஆதரவு திரட்டுவதாக தெரியவந்துள்ளது. கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை எழுந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டன. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது. கனேடிய பொருட்கள் மீது அமெரிக்கா சனிக்கிழமை 50% வரியினை அறிமுகப்படுத்தியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் அடுத்த மாதம் பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கனடா உறுதியளித்தது. கைவிடப்பட்ட ஒப்பந்தம், சுங்கவரி சலுகை ஆகியவை குறித்து கனடாவின் மாகாண முதல்வர்களுக்கு மாக்கானி சனிக்கிழமை விளக்கம் அளித்தார். இந்த சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்ட், வரிக்கு வரி என்ற அடிப்படையில் நாம் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அமெரிக்க விவகாரத்தில் கனடா கடுமையான நிலைப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்பதை மனிச்சோபா மாகாண முதல்வர் வெப் ஹியூ ஒப்புக்கொண்டார். பிரதமருக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்குவதாக நோவா ஸ்கோஷியா மாகாண முதல்வர் டிம் ஹுட்சன்
தெரிவித்துள்ளதோடு பிரதமரோடு இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். நியூ பிரன்ஸ்விக், பிரிட்டிஷ் கொலம்பியா, சஸ்கிச்சூன் ஆகிய மாகாணங்களின் முதல்வர்களும் பிரதமருக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தினார்கள். பிரதமருக்கு உறுதியான ஆதரவை வழங்குவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் தேவி தேவியும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு எதிரான பிரதமரின் பதில் நடவடிக்கைக்கான தமது முழுமையான ஆதரவு உள்ளது என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக் ஃபோர்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்தம் செய்த பிரதமரின் முடிவை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் உறுதிப்படுத்தினார். அமெரிக்காவின் புதிய சுங்கவரிகள் சனிக்கிழமை நடைமுறைக்கு கொண்டு வந்ததையடுத்து கனடா வலுவான பதில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். கனடா முன்னெப்போதையும் விட அதிக ஒற்றுமையுடன் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என டக் ஃபோர்டு வெள்ளிக்கிழமை இரவு சமூக ஊடக பதிவொன்றில் தெரிவித்திருந்தார். நள்ளிரவு காலக்கெடுவிற்கு சில நிமிடம் முன்பு மாக்கானி அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை இடைநிறுத்துவதாக அறிவித்தார். அமெரிக்கா முன்மொழிந்த இறுதி நேர மாற்றங்கள் நியாயமற்றவை, பொருளாதார ரீதியாக பொருத்தமற்றவை என்றும், சாத்தியமான எந்த ஒரு ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மை குறித்தும் அவை கேள்விகளை எழுப்புவதாகவும் பிரதமர் தனது முடிவின் வெளிப்பாட்டை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுடனான சுங்கவரி மோதலை டாக் ஃபோர்டு ஒரு பொருளாதார போர் என சித்தரித்தார். கனடாவிற்கு ஒருங்கிணைந்த தேசிய அளவிலான எதிர்வினை தேவை என்பதை அவர் வலியுறுத்தினார். கனடா அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில் டக் ஃபோர்டு சமீப நாட்களாக பெரும்பாலும் அமைதி காத்து வந்தார். ஆனால் கடந்த திங்கட்கிழமை பிரதமருக்கு அனுப்பப்பட்டு சனிக்கிழமை முதல்வர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட ஒரு கடிதம் ஆன்டாரியோ மாகாணத்தின் நிலைப்பாடு குறித்து தெளிவினை வழங்கியது. கனடாவிடமிருந்து மேலும் சலுகைகளை பெற அமெரிக்காவை தூண்டக்கூடிய ஒரு மோசமான ஒப்பந்தத்தை விட எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் இருப்பது மேலானது என டக் ஃபோர்டு தனது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் முன்மொழிவு விவரங்களை வெளியிட வேண்டும் என கனேடிய பிரதமரிடம் கன்சர்வேட்டிவ் கட்சி கோரியுள்ளது. கனடா நிராகரித்த முன்மொழியப்பட்ட அமெரிக்க வர்த்தக சலுகைகள் குறித்து முழுமையான விவரங்களையும் வெளிப்படுத்துமாறு கன்சர்வேட்டிவ் கட்சியினர் அரசாங்கத்தை கோரியுள்ளனர். வர்த்தக அமைச்சர் டொமினிக் லீ பிளாங்கெட் எழுதிய கடிதம் ஒன்றில் கனடா அமெரிக்க உறவுகள் குறித்த விமர்சகரான ஷவோலி மஜும்தர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் இருந்து விலகிய கனேடிய அரசாங்கத்தின் முடிவினை ஆதரிப்பதாக கூறும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைக்கப்பட்ட சலுகை என்ன என்பது குறித்து தெளிவில்லை என குறிப்பிடுகின்றனர். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளிலிருந்து விலகிக் கொள்ளும் பிரதமர் மாக்கானியின் முடிவு வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்ட வரிவிதிப்பும் அதற்கு பதிலான கனேடிய நடவடிக்கைகள் காரணமாகவும் அதிகளவு வேலை வாய்ப்பு இழப்புகள் ஏற்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதல்கட்டமாக 90,000 பேர் வரையில் வேலைவாய்ப்பினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. பல்வேறு தொழில்துறைகளையும் நேரடியாகவும் பல இடங்களில் மறைமுகமான தாக்கத்தையும் இந்த வரிவிதிப்பு ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடைமுறைக்கு வரும் இந்த வரி விதிப்பின் காரணமாக பல்வேறு உற்பத்திகள் தாமதப்படுத்தப்படலாம் அல்லது தடைப்படலாம் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஆன்டாரியோ மாகாணத்தை பொறுத்தவரையில் 36,100 வேலைவாய்ப்பு இழப்புகள் ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குபெக் மாகாணத்தில் 18,300 பேரும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 11,200 பேரும் தமது வேலைவாய்ப்புகளை இழப்பார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் தாக்கம் ஒவ்வொரு துறைகளிலும் எதிரொலிக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நோத்தியோக் நகரில் டொரண்டோ காவல்துறையினர் ஈடுபட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். சனிக்கிழமை மதியம் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 26 வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சேதமடைந்த வாகனம் ஒன்று கட்டுப்பாடின்றி ஓடுவதாக வழங்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அந்த வாகனம் ஒரு விபத்தில் ஈடுபட்டதோடு சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. வாகன ஓட்டுநரிடம் பேசிக் கொண்டிருந்த போது காவல்துறை அதிகாரி ஒருவர் தமது துப்பாக்கியால் சுட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் வாகன ஓட்டுநர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இந்த சம்பவத்தில் காவல்துறையினருக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை. மாகாணத்தின் சிறப்பு விசாரணை பிரிவு இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சம்பவ இடத்திலிருந்து குறைந்தது 2 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதில் பலியானவர்கள் அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவம் தொடர்பில் காவல்துறை விசாரணைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:17 நிமிடம்.

0: 7:22.
1: திசையெல்லாம் கேட்கும் இசை
2: அனைத்தும் ஒரே இடத்தில் வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. கோடையை மேலும் குதூகலமாக்க இந்த வெள்ளி
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
6: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.
0: 7:25 ஈஸ்ட் FM இல் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:29 இலங்கை செய்திகள். செம்மணி மனித புதைகுழியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 110 அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டலந்த தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டலந்த, நிர்வாகக்குழு உறுப்பினர்களான தம்பையா யோகராஜா மற்றும் மிராக் ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது. இந்த ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி 3 இதுவரையில் 110 அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் இதுவரையில் 5,79,68,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த அகழ்வு பணிகளில் இருந்து 584 மனித இன்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காண பொருட்டு காணாமல் போனவர்களின் உறவினர்களின் மறுபடி சோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதேவேளை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திற்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் 31 அடையாளம் காணப்பட்டதாகவும், 5,540 பேருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் தமக்கு கிடைக்கப்பெற்ற 23,352 விண்ணப்பங்களில் முப்படையினர் மற்றும் இரட்டிப்பான விண்ணப்பங்களை தவிர்த்து 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும், இவற்றில் இதுவரை 9,119 முறைப்பாடுகளுக்குரிய பூர்வாங்க விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேலதிக விசாரணைகளுக்காக கூறப்பட்ட சுமார் 2,000 விண்ணப்பங்கள் தமது தலைமை அலுவலகத்தில் உள்ள தேடுதல் பிரிவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும், இவற்றில் ஏறத்தாழ 800 விண்ணப்பங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடிதங்கள் மூலம் விவரங்கள் கூறப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இதுவரை 31 பேரை தாம் நேரடியாக கண்டுபிடித்திருப்பதாக அவர் கூறினார். இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்காக இதுவரை 7,726 முறைப்பாடுகள் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டதோடு 5,540 விண்ணப்பதாரிகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்படும் 2,00,000 ரூபாய் கொடுப்பனமானது இழப்பீடு அல்ல, அது காணாமல் அப்போன ஆட்களின் தங்கியிருப்பவர்களுக்கான வாழ்வாதார உதவி. உரிய இழப்பீட்டை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக தற்போதைய அரசாங்கமும் நீதியமைச்சரும் இணைந்து விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளார்கள். அந்த குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இழப்பீடு வழங்கும் முறை குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவில் தஞ்சமடைந்த இலங்கை எதிரிகள் தாமாக முன்வந்து மீண்டும் தாயகம் திரும்புவதை எளிதாக்கும் வகையில் குடியுரிமை நடைமுறைகளை இலங்கை அரசாங்கம் தளர்த்தியுள்ளமையை ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்றது. 1983 ஏற்பட்ட இனக்கலவரம் மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்நாட்டுப் போர் காரணமாக ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்கள் இந்தியாவில் தமிழகத்தில் தஞ்சமடைந்தனர். இதனிடையே 2002 முதல் 2022 வரையான காலப்பகுதியில் சுமார் 18,000 பேர் தாயகம் திரும்பிய போதிலும் 90,000 அதிகமானவர்கள் தொடர்ந்தும் இந்தியாவில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நிலையில் போரின் போது முறையான கடவுச்சீட்டு அல்லது அனுமதி பெற்ற துறைமுகங்களை பயன்படுத்தாமல் இந்தியா சென்றவர்கள் தாம் இலங்கை சான்றை உறுதிப்படுத்தினால் தடையின்றி தாயகம் திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என இலங்கை அமைச்சரவை தீர்மானித்தது. இந்த முடிவை வரவேற்றுள்ள இலங்கைக்கான ஐக்கிய நாடுகளின் பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ, எதிரிகள் பாதுகாப்பாகவும் கண்ணியமாகவும் தாயகம் திரும்புவதற்கும் அவர்களின் மறுவாழ்விற்கு தேவையான உதவிகளை தொடர்ந்து வழங்குவதற்கும் உறுதியளித்தார். அரசியலமைப்பிற்காக முன்மொழியப்பட்டுள்ள 22 திருத்தச் சட்டம் மக்களின் இறையாண்மைக்கு நேரடியாக பாதிப்பு ஏற்படுத்துவதனால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சி வலியுறுத்தியது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள இந்த புதிய சட்டம் மூலம் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் இறையாண்மையுடன் நெருங்கிய தொடர்புடையது என்பதால் இதனை நாடாளுமன்றத்தில் மட்டும் நிறைவேற்றுவது போதுமானதல்ல என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே மக்களின் நேரடி ஒப்புதலை பெறுவதற்காக இந்த திருத்தத்தை வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் நீதியமைச்சர் ஹர்ஷனன் நாணயக்கார வெளியிட்ட கருத்து நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக தினன தகுன அமைப்பு குற்றம் சுமத்தியது. தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் 22 அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் எப்படியும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது என கூறினார். தற்போது இந்த திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் நிலுவையில் உள்ள நிலையில் அமைச்சர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டமை கண்டிக்கத்தக்கது என இந்த அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியிடப்படுவதற்கு முன்பு அமைச்சரவையின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறான கூற்றை வெளியிடுவது சுயாதீன நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியா என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக அமைச்சரவையின் பேச்சாளர் நடந்த ஜதிசவம் இதேபோன்ற கருத்தொன்றை வெளியிட்டிருந்ததை நினைவுபடுத்திய அந்த அமைப்பு நீதித்துறையின் செயற்பாடுகளில் தலையிடும் வகையிலான கருத்துக்களை வெளிப்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என அரசாங்கத்தை கூறியது. அத்துடன் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் தெளிவான நிலைப்பாட்டை நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் எனவும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலைக்கு எதிராக 3 தடுப்பு காவல் உத்தரவை
பிறப்பிப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவரை உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு தேசிய அமைப்புகளின் ஒன்றையும் ஜனாதிபதியை கோரியது. சுரேஷ் அளவிற்கான நீதி கலந்துரையாடல் மன்றம் என்ற கனிப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றி அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் இதனை வலியுறுத்தினார்கள். தொடர்ந்தும் தடுப்பு காவல் உத்தரவுகளின் கீழ் வைத்திருக்கப்படும் சுரேஷ் அலைக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கமே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என அவர்கள் எச்சரித்தனர். இரண்டாவது தடுப்பு காவல் உத்தரவு எதிர்வரும் 28ஆம் தேதி முடிவடையும் நிலையில் சுரேஷ் அலைவை தொடர்ந்தும் தாமதிக்காமல் உடனடியாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த வேண்டும் என அந்த குழு கோரிக்கை விடுத்தது.

அத்தியாவசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் சிரேஷ்ட அதிகாரியாகவும் அவர் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
1: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
1: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
0: இத்திசையும் எங்கள் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஏழு மணி 42 நிமிடம்.

0: அனைத்துலக செய்திகள். அமெரிக்காவுடனான போரில் ஈரானின் வெற்றினை உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டதாக ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 17 ஈரான் அமெரிக்கா இடையிலான யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த 60 போர் நிறுத்தம் கடந்த 2 முன்பு முடிவிற்கு கொண்டுவரப்பட்டது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப் போவதாகவும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு முக்கிய வழித்தடமாக உள்ள ஹோமுஸ் நீரிணையை கைப்பற்றப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்தும் அச்சுறுத்தி வருகிறார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்தால் பதில் நடவடிக்கை கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் அதிபர் வழங்கிய சபையொன்றின் போது அமெரிக்காவுடனான போர் முடிவிற்கு பெற வேண்டும், ஏனெனில் இந்த போரில் எங்கள் வெற்றியினை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன. அமெரிக்கா மீது உலகளவில் வெறுப்பு தோன்றியுள்ளது. ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தி வரும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகள் குறித்து பேசிய ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவிலான பொருளாதார தடைகள் மற்றும் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என கடந்த வாரம் அறிவித்திருந்தார். ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கைவிடச் செய்வதோடு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு முக்கிய வழித்தடமாக உள்ள ஹோமுஸ் நீரிணையை முழுமையாக திறக்குமாறு ஈரானை வலியுறுத்துவதே தமது நோக்கம் எனவும் அவர் கூறியுள்ளார். தெஹ்ரானுக்கு எதிரான மிகப்பெரிய நிதிசார் தாக்குதல்களாக ஈரானின் வர்த்தக பங்காளிகள் இலக்காக கொண்ட பொருளாதார தடைகள் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. அதே நேரம் பொருளாதார போர் தொடர்ந்தால் வளைகுடா பகுதியிலிருந்து அனைத்து எண்ணெய் ஏற்றுமதிகளையும் நிறுத்திவிடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளது. 1979 நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சிக்கு பின்னர் ஏறக்குறைய இடைவிடாத பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு வரும் ஒரு நாட்டின் மீது இன்னமும் கடுமையான நடவடிக்கைகளை அறிவிப்பதாக வாஷிங்டன் தெரிவித்தது. இந்நிலையில் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் இன்று 1 செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்துகிறார். அதிகாலையில் எக்கனாமிக் டிடே தொடங்குவதாகவும் இது எதிரிக்கு எதிராக இதுவரை மேற்கொள்ளப்பட்டதில் மிகப்பெரிய நிதிசார் தாக்குதலாக அமையும் எனவும் பெசன்ட் நேற்றைய தினம் பைனான்சியல் டைம்ஸ் இதழில் வெளியான கட்டுரை ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். போரிடும் நாடுகள் கடந்த சில வாரங்களாக ஒன்றுக்கொன்று எதிராக ராணுவ தாக்குதல்களை நடத்தவில்லை. அதேவேளையில் 6 நீடிக்கும் இந்த மோதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்கான அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளிலும் அவை ஈடுபடவில்லை. பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை ஆரம்பித்ததிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இவர்களில் பெரும்பளவானவர்கள் ஈரான் மற்றும் லெபனானைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்கள் ஈரானின் வலிமையான ராணுவ திறனின் பெரும்பகுதியினை சிதைத்து அந்த நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தியதோடு ஈரானின் அதிவீர தலைவரான அயத்துல்லா அலி கமினியையும் இழக்கும் நிலையை ஏற்படுத்தியது. ஆனால் ஈரான் தனது வளைகுடா அயல் நாடுகளை தாக்குவதற்கும் ஹோமுஸ் நீரிணையின் எண்ணெய் கப்பல்களை அச்சுறுத்துவதற்கும் போதுமான உபகரணங்கள் மற்றும் ஆளில்லா விமான திறனை தக்க வைத்திருக்கிறது. இது அந்த முக்கிய நீர்வழியில் கப்பல் போக்குவரத்தை ஏறக்குறைய முடக்கி உலக எரிபொருள் விலைகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் முற்றிலுமாக அழிக்க இலக்கு வைத்துள்ள ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் சரியான நிலை என்ன என்பது இதுவரையில் கண்டறியப்படவில்லை. அதிக பணவீக்கம், வலுவிழந்து வரும் நாணயம், எரிசக்தி பற்றாக்குறை, பொருளாதார தடைகள் மற்றும் ஆழமான கட்டமைப்பு பலவீனங்கள் ஆகியவற்றோடு ஈரான் தொடர்ந்தும் போரில் ஈடுபடுவதில் உறுதியாக இருக்கிறது. மோசமடைந்த உட்கட்டமைப்பு, முடங்கிய வர்த்தகம், உற்பத்தி இழப்பு மற்றும் மறுசீரமைப்புக்கான செலவுகள் ஆகிய சவால்களையும் அது எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. கடந்த ஜூன் மாதம் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நேரடியான அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறாத நிலையில் கட்டார், பாகிஸ்தான் மற்றும் துருக்கி உட்பட்ட நாடுகள் ராஜதந்திர முயற்சிகளை தொடர்ந்தும் முன்னெடுத்து வருகின்றன. பிராந்தியத்தின் அமைதி மற்றும் பாதுகாப்பை மீட்டெடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனீர் இன்றைய தினம் தெஹ்ரானுக்கு செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் இது தொடர்பில் மேலதிகமான விவரங்கள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. வங்காள விரிகுடாவில் ஒடிசா கடற்கரையிலிருந்து சுமார் 240 கடல் மைல் தொலைவில் பனாமா கொடி ஏற்றிய சரக்கு கப்பல் ஒன்று கவிழ்ந்துள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளன. எம்வி ஓஷன் வின்னர் என பெயரிடப்பட்ட இந்த கப்பல் ஆகஸ்ட் 20 இரவு 10:30 நிலவில் ஒடிசாவின் பாரதீப் துறைமுகத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்தது. 1,700 இரும்பு தாதுவை அது ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது. கப்பல் கவிழ்ந்தபோது அதில் 20 சீன நாட்டவர்கள், 3 மியான்மர் நாட்டவர்கள் மற்றும் 1 பங்களாதேஷ் நாட்டவர் உட்பட 24 பணியாளர்கள் இருந்ததாக செய்திகள் தெரிவித்தன. கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது. கப்பல் இயக்கும் நிறுவனம் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து எச்சரிக்கை விடுத்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. உலகின் 75 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேறுவதற்காக விசா வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தடை செல்லுபடியற்றது என அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்தது. ட்ரம்பின் தீவிர குடியேற்ற கட்டுப்பாடுகளுக்கு இந்த தீர்ப்பு மிகப்பெரிய பின்னடிவாக அமைந்துள்ளது. நியூயார்க்கின் தெற்கு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜெனட் வாக்ஸ் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ட்ரம்ப் அரசாங்கத்தின் இந்த கொள்கை சட்டத்திற்கு முரணானது எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க் ரூபியோ தமக்கு வழங்கப்பட்ட அதிகார வரம்பை மீறி செயல்பட்டுள்ளதாகவும் நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். கடந்த ஜனவரி மாதம் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட இந்த விசா தடையின் கீழ் ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து, ஈரான், ஈராக், நைஜீரியா, சோமாலியா, தாய்லாந்து மற்றும் ஏமன் உட்பட 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற பயண அனுமதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆபத்து நிறைந்த இந்த நாடுகளில் இருந்து வரும் குடியேறிகளால் அமெரிக்காவின் நலத்திட்டங்கள் சட்டபூர்வமாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் நாட்டிற்கு சுமையாக மாறுவதாகவும் குறிப்பிட்டு இதனை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டிருந்தது. ஆனால் ஒரு விண்ணப்பதாரர் அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்தாலும் அவர் இந்த நாட்டைச் சேர்ந்தவர் என்பதை மட்டும் காரணியாக வைத்து விசா மறுக்க தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டமை தவறானது என நீதிபதி வோகஸ் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டார். இந்த கொள்கையின் அடிப்படையில் இதுவரை நிராகரிக்கப்பட்ட அனைத்து விசா மறுப்புகளையும் இந்த தீர்ப்பு ரத்து செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் லட்சக்கணக்கான சட்டவிரோத குடியேறிகளை வெளியேற்றுவதாக வாக்குறுதி அளித்த டிரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்றதிலிருந்து எல்லை கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தி வருகிறார். இந்த நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

2 தசமேழு காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பு மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடி வரும் இந்திய அணி தனது 1வது இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தி இலங்கை அணியை துடுப்பெடுத்தாடுமாறு கோரியிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்திய அணி சார்பில் கூடுதலாக டேவிட் படிக்கல் 117 ஓட்டங்களையும் த்ருவ் ஜுரல் 115 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தனர். ரிஷப்பந்த் 63 ஓட்டங்கள், சுப்மன் கில் 50 ஓட்டங்கள், யாஷ்வி ஜெய்ஸ்வால் 45 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இந்திய அணி தனது 1வது இன்னிங்ஸில் 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தி இலங்கை அணியை துடுப்பெடுத்தாடுமாறு அழைத்திருக்கிறது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த 2வது போட்டியையும் வெற்றி கொண்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் முன்னேறுவதற்கு இந்திய அணி தொடர்ந்தும் முயற்சிப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8 மணி.

0: நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து வருந்துவதை விட நமக்கு கிடைத்தவற்றை நினைத்து நன்றியோடு வாழ்வது வாழ்வில் வித்தியாசமான மாற்றங்களை ஏற்படுத்தும். வாழ்க்கையை நாம் வேறு விதமாக அணுகுவதற்கு இந்த நன்றி உணர்வு என்பது உதவியாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். நல்ல உடல்நலம், ஒரு கூரையின் கீழ் இருக்கும் பாதுகாப்பு, நம்மை நேசிக்கும் சிலர், இவை சிறிதாக தோன்றினாலும் பலருக்கு அவையே பெரிய வரங்களாக இருக்கின்றன. இன்று காலையில் மனதார மூன்று விடயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அந்த சிறு பழக்கம் உங்கள் நாளின் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். நன்றி உணர்வோடு இன்றைய நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும்.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

0: எட்டு மணி 5 நிமிடம். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். சோனாவின் தற்போதைய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், 13 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லேசான மழை துரளோடு முயல் கூட்டம் நிறைந்திருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 21 பாகை செல்சியஸ் வெப்பநிலையை நாம் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். 23 ஆக உணரப்படும். இன்று 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். நாள் முழுவதும் முயல் கூட்டம் நிறைந்து மழை துரளோடு கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமை 24 பாகை செல்சியஸ், 28 ஆக உணரப்படும். புதன்கிழமை 24 பாகை செல்சியஸ், 29 உணர்வாக இருக்கும். வியாழன் 25 பாகை செல்சியஸ், 31 உணர்வு இருக்கும். வெள்ளிக்கிழமை 23 பாகை செல்சியஸ், 26 உணர்நிலையாகவும், சனிக்கிழமை 22 பாகை செல்சியஸ், 24 உணர்நிலை கொண்டதாகவும் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி விதித்துள்ள புதிய 50% வரிகள் கனடா மீதான ஒரு பொருளாதார தாக்குதலுக்கு சமம் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை எழுத்து செய்வதாக வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை அடுத்து அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். வர்த்தக ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் கனேடிய பிரதமர் புதிய சுங்க வரிகளுக்கு பதிலடி கொடுக்க உறுதியளித்தார். அமெரிக்க குழுவினர் இறுதி நேரத்தில் முன்வைத்த புதிய கோரிக்கைகள் பேச்சுவார்த்தை முறிவிற்கு காரணம் என்றும், அமெரிக்காவுடனான கனடா ஒரு பொருளாதார போரில் ஈடுபட்டிருப்பதாகவும் மாக்கானி தெரிவித்தார். தாக்குதலுக்குள்ளாகும் போது நீங்கள் போரில் இருப்பதாக உணர்வீர்கள் என தெரிவித்த மாக்கானி, நாம் தாக்குதலுக்கு உள்ளானோம் என சனிக்கிழமை செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். அமெரிக்காவின் புதிய வரிகளுக்கு பதிலடியாக விதிக்கப்படும் வரிகள் செப்டம்பர் 8 முதல் அமலுக்கு வரும் எனவும் மாக்கானி கூறினார். இந்த வரிகள் கனேடியர்களுக்கு செலவுகளை அதிகரிக்கும் என்றும் தெரிவுக்கான வாய்ப்புகளை குறைக்கும் எனவும் பிரதமர் சனிக்கிழமை ஏற்றுக்கொண்டார். பல வாரங்களாக நடைபெற்ற தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு கனடாவும் அமெரிக்காவும் இறுதி நேர வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதில் தோல்வியடைந்தன. கனடாவும் அமெரிக்காவும் வெள்ளிக்கிழமை இரவு தனித்தனி அறிக்கைகள் மூலம் இந்த அறிவிப்பை வெளியிட்டன. இதன் காரணமாக கனேடிய பொருட்கள் மீது 50% புதிய வரிகள் இப்போது நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டன. எமது தொழிலாளர்கள் வணிகங்களை பாதுகாப்பதற்காக இந்த வரிகளுக்கு ஈடாக அதிக அளவிற்கான பதில் நடவடிக்கைகளை எடுக்க கனடா திட்டமிட்டிருப்பதாக பிரதமர் மாக்கானி தெரிவித்தார். அந்த வகையில் அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கும் இதேபோன்ற வரிகளை விதிப்பதற்கு கனடா தீர்மானித்துள்ளது. அமெரிக்கா முன்மொழிந்த நிபந்தனைகளின் இறுதி நேரத்தில் செய்யப்பட்ட மாற்றங்கள் நியாயமற்றதாகவும் பொருளாதார ரீதியில் பொருத்தமற்றதாகவும் அமைந்திருந்தது என கனேடிய பிரதமர் சுட்டிக்காட்டினார். அது இந்த ஒரு ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மையினையும் கேள்விக்கு உள்ளாக்கும் எனவும் அவர் கூறினார். இதேவேளை தோல்வியடைந்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரே நழுவ விடப்பட்ட வாய்ப்பு என விமர்சித்துள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட 110 நாள் அகழ்வு பணிகளுக்காக 5,79,68,000 ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த, நிர்வாகக் குழு உறுப்பினர்களான தம்பையா யோகராஜா மற்றும் மிராக் ரஹீம் ஆகியோர் கலந்து கொண்ட ஊடக சந்திப்பு நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை கூறினார். செம்மணி மனித புதைக்குழியில் 3 கட்டங்களாக இதுவரையில் 110 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் இதுவரையில் 5,79,68,000 ரூபாய் செலவிடப்பட்டதாகவும், இந்த அகழ்வு பணிகளின் மூலம் இதுவரையில் 584 மனித இன்பக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட நிலையில் அவற்றை அடையாளம் காணும் பொருட்டு காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் மரபணு சோதனைகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை காணாமல் போனோர் அலுவலகம் இதுவரையில் 31 பேரை கண்டறிந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 5,540 பேருக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்லந்த தெரிவித்துள்ளார். காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தமக்கு கிடைக்கப்பெற்ற 23,352 விண்ணப்பங்களில் முப்படையினர் மற்றும் இரட்டிப்பான விண்ணப்பங்கள் தவிர்த்து 16,966 விண்ணப்பங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும், இவற்றில் 9,119 முறைப்பாடுகளுக்குரிய பூர்வாங்க விசாரணைகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேலதிக விசாரணைகளுக்காக கூறப்பட்ட சுமார் 2,000 விண்ணப்பங்கள் தமது தலைமை அலுவலகத்தில் உள்ள தேடுதல் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இவற்றில் 800 விண்ணப்பங்கள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு கடிதங்கள் மூலம் அனுப்பி விவரங்கள் தேடப்பட்டு வருகின்றன. அதேவேளை தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இதுவரை 31 பேரை தாம் நேரடியாக கண்டுபிடித்திருப்பதாக மகேஷ் கட்லந்த தெரிவித்தார். இடைக்கால நிவாரணம் வழங்குவதற்காக இதுவரை 7,726 முறைப்பாடுகள் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டதோடு 5,540 விண்ணப்பதாரிகளுக்கு இடைக்கால நிவாரணங்கள் வழங்கப்பட்டன. வழங்கப்படும் 2,00,000 ரூபாய் கொடுப்பனவானது இழப்பீடு அல்ல என்றும், அது காணாமல் போனவர்களில் தங்கியிருப்பவர்களுக்கான வாழ்வாதார உதவி கல்வியின் ஒரு பகுதி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். உரிய இழப்பீட்டை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக தற்போதைய அரசாங்கமும் நீதியமைச்சரும் இணைந்து விசேட குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும், அந்த குழுவின் பரிந்துரைகள் கிடைத்த பின்னர் இழப்பீடு வழங்கும் முறை குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் மகேஷ் கட்லந்த தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான போரில் ஈரானின் வெற்றினை உலகம் ஏற்றுக்கொண்டு விட்டதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசெஷ்கியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 17 ஈரான் அமெரிக்கா இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தமானது சில நாட்களுக்கு முன்பு முடிவிற்கு கொண்டுவரப்பட்டது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப் போவதாகவும், கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு முக்கிய வழித்தடமாக உள்ள ஹோமஸ் நீரிணையை திறக்கப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறார். அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்தால் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசெஷ்கியன் வழங்கிய செவ்வியொன்றில், அமெரிக்காவுடனான போர் முடிவிற்கு வர வேண்டும், ஏனென்றால் இந்த போரில் எமது வெற்றினை உலக நாடுகள் அங்கீகரித்துள்ளன. அமெரிக்கா மீது உலகளாவிய வெறுப்பு அதிகரித்துள்ளது. ஈரான் மீது இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தி வரும் நிலையில் ஈரான் ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார். பொருளாதார தடைகள் குறித்து உரையாற்றிய ட்ரம்ப், ஈரானுக்கு எதிராக இதுவரை இல்லாத அளவில் பொருளாதார தடைகள் மற்றும் தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை கைவிடச் செய்வதோடு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கப்பல்களுக்கு முக்கிய வழித்தடமான ஹோமோஸ் நீரிணையை முழுமையாக திறக்குமாறு ஈரானை வலியுறுத்துவது தமது நடவடிக்கைகளின் நோக்கம் எனவும் கூறியிருக்கிறார்.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.
0: எட்டு மணி 12 நிமிடம்.

0: எட்டு மணி 16 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறோம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy of French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy of French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
3: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-297-7777.
5: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 416-724-6666. 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். தரம், தராதரம், நிரந்தரம்.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: 8 மணி 18 நிமிடம்.
7: ஒருவா

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. நாங்கள் ஒரு விடயத்தை முழு மனதோடு செய்தாலும் கூட சில வேளைகளில் நாங்கள் எதிர்பார்த்த பிரதிகளை பெற முடியாமல் போய்விடுகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், நாங்கள் முழு மனதோடு செய்யக்கூடிய விடயத்தை சில நாட்கள் மட்டும் செய்கிறோம், அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்ய தவறிவிடுகிறோம். இந்த இடத்தில் தான் நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விடயம், இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய மனிதர்கள் எல்லோரிடத்திலும் இந்த கன்சிஸ்டன்சி என்ற ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் சிறியதோ பெரியதோ அதை தொடர்ந்தேச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள், நிலைத்தன்மையோடு அதனை முன்னெடுக்கிறார்கள். நிலைத்தன்மையின் சக்தி என்பது நாம் செய்ய விரும்புகின்ற செயல்கள், நாம் கற்றுக்கொள்ள விரும்புகின்ற பழக்க வழக்கங்கள், நாம் அடைய விரும்புகின்ற குறிக்கோள்களை நாம் அடைவதற்கு மிக பெரும் துணையாக இருக்கிறது, அல்லது மிக முக்கியமானதாக இருக்கிறது. தனிப்பட்ட வளர்ச்சியாக இருக்கலாம், எங்களுடைய குரோத், உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கலாம், அல்லது நீண்டகால வெற்றியை நாம் அடைவதில் இந்த கன்சிஸ்டன்சி என்பது மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. இந்த கன்சிஸ்டன்சியை நாம் எப்படி அடைய முடியும் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. எனக்கு எந்த ஒரு விடயத்தையும் செய்கிறேன், ஆனால் சில நாட்களின் பின்னர் அதை செய்யாமல் விட்டுவிடுகிறோம். இதுதான் தொடர்ந்து நாங்கள் தோற்று போவதற்கு, அல்லது தொடர்ந்து முன்னேற முடியாமல் போவதற்கு, அல்லது ஒரே இடத்தில் நாங்கள் தேங்கி நிற்பதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் ஏதாவது ஒன்றை ஆரம்பிப்போம், ஏதோ ஒரு காரணத்தினால் அதை இடைநடுவில் விட்டுவிடுகிறோம். அப்படி விடாமல் தொடர்கின்றவர்கள் தான் வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறார்கள். அந்த இலக்கை அடைதல், அது உங்களுடைய தொழிலாக இருக்கலாம், உங்களுடைய உடல்நிலையாக இருக்கலாம், அல்லது கல்வியாக இருக்கலாம், வாழ்க்கையின் வேறு எந்த நிலையாக இருந்தாலும் எங்களுடைய இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பணியாற்றுவது என்பதுதான் வெற்றிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. சிறிய நிலையான முயற்சிகள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கு வழிவகுக்கும். இந்த நிலைத்தன்மை, கன்சிஸ்டன்சி என்பது தொடர்ந்து ஒரு விடயத்தை நாம் செய்து கொண்டிருப்பது. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய பிஹேவியர். இதனை கட்டி எழுப்புவது என்பது மிக முக்கியம். நேர்மறையான பழக்கங்களை வளர்த்து கொள்வதற்கும், அதாவது பாசிட்டிவான பிஹேவியரை வளர்த்து கொள்வதற்கும், எதிர்மறையான பழக்கங்களை உடைப்பதற்கும், நெகட்டிவாக இருக்கக்கூடிய பிஹேவியர்ஸை இல்லாமல் செய்வதற்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்பது தேவையாக இருக்கிறது. மீண்டும் மீண்டும் செய்யும் செயல்கள் எங்களுடைய வழக்கத்தில் பதிந்து நீண்ட காலத்திற்கு அந்த பழக்கத்தை பேணுவதை எளிதாக்குகிறது என்று சொல்கிறார்கள். ஆக எங்களுடைய பிஹேவியரல் சேஞ்ச் என்பது இந்த கன்சிஸ்டன்சியை கீப் பண்ணுவதில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தது, நாங்கள் ஒரு புதிய திறனை கற்றுக்கொண்டாலும், அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு திறனில் தேர்ச்சி பெற முயற்சித்தாலும், அதை கற்றுக்கொள்ளுகின்ற அந்த கற்றலின் நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விஷயம், கண்டினியூஸ் லேர்னிங், அல்லது அந்த கற்றலை தொடர்ச்சியாக மேற்கொள்வது மிக முக்கியம். அது சீரான பயிற்சிகள், திறன் மேம்பாடு, நிபுணத்துவத்தின் நிலைத்தன்மைக்கு வழிவகுக்கிறது. ஆகவே எங்களுடைய திறன்களை மேம்படுத்துவதற்காகவும் நாங்கள் இந்த கன்சிஸ்டன்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லது அதை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் திறன்களை வளப்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் நாங்கள் விரும்புகின்ற இலக்கை நோக்கி பயணப்பட முடியும். அடுத்தது, நம்பகத்தன்மை. தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் நிலையான ஒரு நடத்தை, நம்பிக்கை மற்றும் நம்பகத்தன்மையை இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் வளர்க்கும். நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்டான ஆளாக இருந்தால் உங்கள் மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும். நீங்கள் தொடர்ந்து ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள், உதாரணமாக சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எடுத்துக்கொண்டால், அது அவர்கள் தொடர்ச்சியாக போஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அவர்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மையை பார்வையாளர்களுக்கு, அல்லது அவர்களை பின்தொடர்வோருக்கு ஏற்படுத்துகிறார். அதே போல அதை வழிநடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கும் அந்த கன்சிஸ்டன்சி என்பது தேவையாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு விஷயத்தை போஸ்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர், அல்லது ஒரு தொடர்ந்த இடைவேளையில் முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் மீது மக்களுக்கான நம்பிக்கை அதிகரிக்கிறது. மக்கள் தமது வாக்குறுதிகள், உறுதிமொழிகளை தொடர்ந்தும் காப்பாற்றும் நபர்களை நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு விடயத்திலும் நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்கு, உங்கள் மீதான ஒரு நம்பகத்தன்மை ஏற்பட வேண்டுமாக இருந்தால், நீங்கள் ஒரு நிலைத்தன்மை கொண்டவராக இருக்க வேண்டியது மிக முக்கியம். ஒரு கன்சிஸ்டன்டான பர்சனாக இருந்தால்தான் உங்களை மற்றவர்கள் நம்புவார்கள். அதே போன்று எங்களுக்கு இருக்கின்ற இலக்குகளை அடைவதில் இருக்கின்ற மிகப்பெரிய சவால், அல்லது அந்த இலக்குகள் என்று நாங்கள் பார்க்கக்கூடியது எங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும், எங்களுடைய அன்றாட வேலை பழக்க வழக்கங்களில் இந்த நிலைத்தன்மை என்பது எங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை தொடர்ந்து அதிகரிக்கிறது.
தினசரியான வழக்கங்கள், டெய்லி ஹேபிட்ஸை நாங்கள் உருவாக்குவதும் அதை தொடர்ந்து பேணுவதும் எங்களுடைய பணிகளையும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறனையும் ஏற்படுத்துவதற்கு மிக இன்றியமையாததாக இருக்கிறது. அதே வேளையில் எங்களுடைய உடல் மற்றும் உள ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகள், தியானம், ஆரோக்கியமான உணவு போன்ற சுய பராமரிப்புகள், செல்ஃப் கேருக்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியம். நாங்கள் சில வேளைகளில் ஒரு விடயத்தை ஆரம்பிப்போம், ஆனால் சிறிது நாளில் விட்டுவிடுவோம். அதில் மிக முக்கியமான இடத்தை பிடிப்பது இந்த உடல் பயிற்சி சார்ந்த விடயங்கள். அதை தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் எங்களை பழக்கப்படுத்தி கொண்டால் எங்களுடைய உடல் மற்றும் மனம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும். இது எங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும், எங்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்கள் நடப்பதற்கு இது தேவையாக இருக்கும். அதே வேளையில் இப்படியாக நாங்கள் உடல் உள ஆரோக்கியங்கள் பற்றி பேசுகின்ற போது இந்த நேர முகாமைத்துவம், டைம் மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு விஷயம் வரும். அதிலும் கூட இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் மிக முக்கியம். நாங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கும், ஒத்திப்போடும் பழக்கத்தை, தழுவைக்கும் பழக்கத்தை குறைப்பதற்கும், எங்களுடைய தினசரி செயல்பாடுகளை மிகுந்த வினைத்திறனோடு செய்வதற்கும் அது வழிவகுக்கும் என்று சொல்கிறார்கள். ஏதாவது ஒரு விடயத்தில் இந்த கன்சிஸ்டன்சி என்பதை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றுகின்ற போது எங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் என்பது மிகச்சரியாக கவனிக்கப்படும். இந்த நேரத்தில் இந்த வேலையை நாங்கள் செய்து கொள்ள போகிறோம் என்ற ஒரு பழக்கம் எங்களுக்குள் ஏற்பட்டுவிட்டால் அது எந்த காலத்திலும் எதற்காகவும் அதை நாங்கள் மாற்றி அமைக்க மாட்டோம். ஆகவே தொடர்ந்து அதே பணியை நாங்கள் செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் வெவ்வேறு வேலைகளில் ஈடுபட்டு நேரத்தை குழப்பி எங்களுடைய டைம் மேனேஜ்மெண்டில் பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். இவற்றின் தொடர்ச்சியாக இன்று எங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவாலான நிதி ஸ்திரத்தன்மை என்ற ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். எங்களுடைய வரவு என்ன, எங்களுடைய செலவு என்ன, எங்களுடைய சேமிப்பு என்ன, அதற்கான பிளானிங் என்ன என்பது எல்லாம் திட்டமிடுவதற்கு இந்த நிலைத்தன்மை என்பது மிக முக்கியம். ஆகவே அதை பின்பற்றுவது, சரியான நேரத்தில் எங்களுடைய பில் பேமெண்ட்டை செய்வது அல்லது எங்களுடைய லோனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது, இவை எல்லாவற்றிற்கும் இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் மிகப்பெரும் ஊன்றுகோலாக இருக்கிறது. இந்த நிலைத்தன்மையானது நீண்டகால வெற்றிகளை பெற்றுத்தரும். வெற்றிகரமான மக்கள் தங்கள் சாதனைகளை காலப்போக்கில் அவர்கள் மேற்கொண்ட நிலையான முயற்சி, அர்ப்பணிப்பு ஆகியவைதான் காரணம் என்று கூறுவார்கள். ஆக வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லோரின் பின்னாலும் இந்த நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஒன்றை தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருத்தல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசுகின்ற ஒரு விஷயமாகவும் இருக்கும். இந்த நிலைத்தன்மையை தொடர்ந்து பேணுகின்றவர்களால் மட்டும்தான் வெற்றிகளை அல்லது மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் தமதாக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் நிலைத்தன்மையை தவற விட்டுவிட்டால் எவ்வளவுதான் திறமையாளர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் முக்கியமான பணிகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி கொண்டிருந்தாலும், இந்த நிலைத்தன்மை என்பது இல்லாத பட்சத்திலே எங்களால் வாழ்க்கையிலே வெற்றிகளை அடைய முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே நீண்டகால வெற்றிக்கும் இந்த நிலைத்தன்மை தேவையாக இருக்கிறது. நிலைத்தன்மை என்பது சுய ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கிறது. இந்த சுய ஒழுக்கம், நிலைத்தன்மையை பயிற்சி செய்வது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் எங்களுடைய சுய ஒழுக்கத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த நிலைத்தன்மை என்பது தேவையாக இருக்கிறது. நிலைத்தன்மையின் சக்தியை நாங்கள் விரைவாக காண வேண்டுமென்றால் அது உடனடியாக சாத்தியமாகாது. ஆகவே ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும். இந்த நிலைத்தன்மை என்பதை நாங்கள் பழக்கப்படுத்தி கொள்வது என்பது உடனடியாக ஒரே இரவில் மாற்றம் எங்களை மாற்றிவிடப் போவதில்லை. ஆக நிலைத்தன்மை என்பது வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருப்பதால் அதை பழக்கப்படுத்தி கொள்வதற்கு அதற்கான கால அவகாசத்தை நாங்கள் வழங்க வேண்டும். ஒரு பழக்கத்தை நிலையாக தொடர்கின்ற போது அது எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிடுகிறது. அது அங்கமாக மாறுகின்ற போதுதான் அதன் சக்தியினை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு இரவில் அல்லது ஒரு மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை எங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, பார்ட் ஆஃப் அவர் லைஃபாக மாற்ற வேண்டும். அப்படியாக மாற்றினால்தான் அதன் மூலமான முழுமையான நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜப்பானிய எழுத்தாளர் ஒருவர், ஹருகி முரகாமி என்கின்ற ஒருவர் பற்றி பலரும் அறிந்திருப்பார்கள். அவருடைய புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகங்கள் 50 மொழிகளுக்கு மேல் எழுதப்பட்டு அச்சிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் உண்மையிலேயே பெரிய அளவில் இலக்கியங்களை கற்றுக்கொண்டு ஒருவர் அல்ல. ஆனால் அவரிடம் ஒரு பழக்கம் இருந்தது. அதிகாலையில், அவர் எழுத ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிகாலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்வார். 4 மணியிலிருந்து 6 மணி வரை அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார்.
அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம். 4 மணியிலிருந்து 6 மணி வரை என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த நேரத்தில் என்னுடைய எழுத்து பணியை மேற்கொள்வேன் என்பது அவருடைய அந்த நிலைத்தன்மையாக இருந்தது, அந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தது. அதுதான் அவரை மிகப்பெரிய எழுத்தாளராக மாற்றியது. இலக்கியம் படிக்கவில்லை, பெரிய அளவிலாக அவர் அனுபவம் வாய்ந்தவராகவும் இல்லை, ஆனால் தன்னுடைய செயல்பாட்டில் அவர் உறுதியோடு நிலைத்தன்மையை பின்பற்றினார். அதுதான் இந்த கன்சிஸ்டன்சி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லோரிடமும் இந்த நிலைத்தன்மை என்கின்ற ஒரு விடயம் உறுதியாக இருக்கிறது. பலர் இருக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர்கள் வேலைக்கு வருவார்கள், அந்த நேரத்திலேயே அவர்களுடைய வாகனம் அந்த வேலை தளத்திற்குள் நுழைவதை காணக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு தூரத்திற்கு அந்த நிலைத்தன்மை அவர்களிடம் இருக்கிறது. ஒவ்வொரு விடயத்திலும் அவர்கள் இந்த நிலைத்தன்மையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அவர்களை வெற்றியின் உயரத்தில் வைத்திருக்கிறது. ஆக வெற்றி வேண்டுமென்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக பின்பற்ற வேண்டிய அல்லது பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நடைமுறையாக இந்த கன்சிஸ்டன்சி என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. உங்களுடைய இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதில் எது முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் அடைய வேண்டும் என்பதை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அதை சரியான முறையில் வகைப்படுத்தி கொண்டால் மிக முக்கியமானதும் உடனடி

முக்கியம். அதே வேளையில் எங்களுடைய வெற்றிகளை, எங்களுடைய செயல்பாடுகளை, எங்களுடைய ப்ரோக்ரஸை நாங்கள் பதிவு செய்து கொள்வதன் மூலமாக நாங்கள் இந்த நிலைத்தன்மையை பேண முடியும். அதற்கு ஒரு ஜேர்னல் ரைட்டிங் என்பது மிக உதவியாக இருக்கும். இறுதியாக எங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஏன் நாங்கள் அந்த கன்சிஸ்டன்சியை பேண முடியாமல் இருக்கிறது என்றால் எங்களுக்கு வரக்கூடிய கவனக்கலைப்பான்கள், அந்த கவனக்கலைப்பான்களை கலைத்துவிட்டால் நாங்கள் நிலைத்தன்மையோடு முன்னேற முடியும். எங்களுடைய நேரத்தை சரியான முறையில் நாங்கள் கடைப்பிடித்து பொறுமையோடு காத்திருந்தால் மன்னிப்பு, எங்களுடைய தோல்விகள் மீது மன்னிப்பை வழங்கி அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சித்தால், இந்த நிலைத்தன்மை என்பதை பின்பற்றினால் வாழ்க்கை மகிழ்வாக இருக்கும். வாழ்க்கை வெற்றிகளை எங்களுக்கு தேடித்தரும். நிலைத்தன்மையோடு நாங்கள் பயணி

0: பிஸ் டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ் டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 4165281447. இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை சேமிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையாகத்தான் எங்களுடைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பலமைக்கு எதிர்காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது கடுமையாக உழைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் பலருங்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படியாக கொள்வனவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான சொத்துக்கள், அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாக செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய சுமையாக அது மாறி போய்விடும் என்ற ஒரு அபாயம் குறித்து பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வைத்திருக்கின்றவர்கள், அதை பாதுகாப்பாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அல்லது நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும்?
1: தங்களுக்கு பிறகு தங்களுடைய சொத்துக்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சரி, அல்லது அவருடைய பிஸ்னஸ் ஆக இருந்தால் சரி, அல்லது என்ன சொத்தாகவும் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழு தொகையும் போகும் என்று நிற்கின்றார்கள். அது முற்றிலும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனெனில் இதில் வந்து சிஆர்ஐயுடைய டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இருக்கின்றது. அது தவிர உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கிரெடிட்டர்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது. எனவே இதை பாதுகாப்பதற்கு பார்ட் ஆஃப் த எஸ்டேட் பிளானிங்காக ட்ரஸ்ட் என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. இந்த ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம், அதிலும் வந்து பல வகையான ட்ரஸ்ட் இருக்கின்றது. எஸ்டேட் பிளானிங் என்று வரும்பொழுது ட்ரஸ்ட் ஒரு கம்பனண்ட், அதில் லிவிங் ட்ரஸ்ட், டெஸ்டாமெட்ரி ட்ரஸ்ட் அண்ட் சொல்லி ஆஃப்டர் நீங்கள் இறந்த பிறகு எஃபெக்டிவ் ஆகிற ட்ரஸ்ட் அண்ட்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அமைப்பதன் மூலம் நீங்கள் வந்து ஆர் எந்த பெனிஃபிஷரிக்கு எப்படி அந்த சொத்து போக வேண்டும் என்பதை இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது அடிப்படையில் இருந்து அதை அதற்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து விளங்கப்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்டை அமைக்க வேண்டும், அதுக்கு அந்த பணம் வந்து, அதாவது வந்து டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இல்லாமல் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் விரும்பிய நபருக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
0: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நீங்கள் கைமாற்ற விரும்பினால் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 4165281407 GT Brokers இன் குணா துரைசிங்கம் 4165281407. 8:44 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காசலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

இசை ஞானி இளைய ராஜாவின் இசையில் தௌரத்தி திரைப்படத்தில் இடம்பெறப்பு கொண்ட பாடல். கார்த்திக் சுப்ராஜன் இயக்கத்தில் வெளிவருகின்ற திரைப்படத்திற்காக இசைஞானியின் புதிய பாடி இசையில் இந்த பாடல்.

0: இசை ஞானியின் அந்த காலத்து இசை இந்த காலத்திற்கும் பொருத்தமானதாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாடல் இப்போது சமூக வலைதளத்தின் மிக பிரபல்யமான பாடலாக மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய தலைமுறை இசையமைப்பாளர்களை தாண்டி தன்னால் இதனையும் தர முடியும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் இசை ஞானி. செப்டம்பர் 15 கார்த்திக் சுப்ராஜின் டொரத்தி வர இருக்கிறது, பார்க்கலாம். இஸ்டெஃபம் காட்சல்களில் இணைந்திருக்கிறோம். 102.7 8:49
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டிரெக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 4162937755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4166667770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7 102.7.
0: 8:51. குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

ஏசிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்பரை 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. 8 விக்கெட்டுகளை பெற்ற நிலையில் முன்னதாக இந்திய அணி 503 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்து தமது முதலாவது இன்னிங்ஸில் ஆட்டத்தை இடைநிறுத்தி இந்திய இலங்கை அணியை துடுப்படுத்தாடுமாறு கேட்டுக்கொண்டது. இந்திய அணி சார்பில் தேவத் பரிக்கல் 117 ஓட்டங்களையும் ரிஷப் பந்த் 63 ஓட்டங்களையும் துருவ் ஜெரல் 115 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அணித்தலைவர் சிவமன் கில் 50 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். தற்போது தமது முதலாவது இன்னிங்ஸில் துடுப்படுத்தாடி வரும் இலங்கை அணி சற்று முன்பரை 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. 8 ஓட்டங்கள் பெற்ற நிலையில் ஒலிக்கப் போகின்ற இந்த பாடலோடு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திரைக்கலையத்தில் மதுமிதா மற்றும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி வணக்கம் நேர்களே.

எங்கும் நாங்களும் அப்படி இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

நன்றி ரமணன். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமையின் காலை காற்றலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி. திங்கள் காலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக இணைந்திருக்கலாம். யூடியூபில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தொடர்புகளுக்கு 4162412212 மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இரவு 9 மணி வரை நேரலை நிகழ்ச்சிகளோடும் 24 மணித்தியாலமும் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கலாம். இப்போது செயலிகள் ஊடாகவும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்தும் நீங்களும் கேட்கலாம். வாரத்தின் தொடக்க நாள் இன்னும் ஒரு அழகான ஒரு காலை பொழுது, மப்பும் மந்தாரமான மலையோடு கூடிய ஒரு நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். தொடர்ந்தும் 11 மணி வரை 12 மணி வரை காற்றலையில் உங்களோடு நேற்று இன்று நாளையில் என்னென்ன செல்வேந்திரன் சஞ்சீவன் இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

நேரம் காலை 9:07, 16 டிகிரி செல்சியஸ், 19 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. திங்கட்கிழமை 22 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போன்றது. மலையோடு கூடிய ஒரு நாள் இன்றைய நாள் அப்படி என்று சொல்லி சுற்றுச்சூழல் கனடா அறிவுறுத்தி இருக்கின்றது. காலை சூரிய உதயம் 6:32 கிடம்பெற்றிருக்கின்றது. சூரிய அஸ்தமனம் 8:08 கிடம்பெற காத்திருக்கின்றது. இந்த மலை வந்து கிட்டத்தட்ட 11 மணி அளவில் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மாலை வரையிலும் மழையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இரவு பொழுது ஒரு மெல்லி ஒரு தூரல் ஒன்று இருக்கின்றது. இரவு 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளை காலை 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போகின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். மதியத்தை எட்டுகின்ற பொழுது இந்த வெப்பநிலையை நாங்களும் தொடக்காத்திருக்கின்றோம். இந்த வாரத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட நாளைய நாள் 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளையும் 30% மழைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. புதன்கிழமை 24 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போகின்றது. 1 to 3 mm வரையிலான மழை பொழிவுக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. வியாழன் 25 டிகிரி செல்சியஸ். அதே நேரம் 2 to 4 mm வரையிலான மழை பொழிவுக்குரிய வாய்ப்புகளும் வியாழக்கிழமை தென்படுகின்றன. நள்ளிரவின் பின்னர் வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை. இப்போது இன்றைய நாளை பொறுத்தவரையில் லிட்டர் ஒன்றுக்கான விலை 176.9 இருக்கிறது. ஜிடி பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் போக்குவரத்தினை பொறுத்தவரையில் ஆங்காங்கே சில விபத்துகள் காலையில் இடம்பெற்றிருக்கின்றன. 401 வெஸ்ட் பவுண்டில் வோடனில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதமானது இது டஃப்ரீன் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. பர்ஷ்மவுன் அண்ட் 401 வெஸ்டில் ஒரு வாகன விபத்து. அதே நேரம் யங்கை அண்மைக்கின்ற பொழுது யங் அண்ட் பேத்திஸ்ட் இடையில் 401 வெஸ்டிலும் இன்னும் ஒரு வாகன விபத்தும் சற்று முன்னர் தாமதங்கள் ஆரம்பமாக இருக்கின்றன. தாமதமானது இது தொடர்ச்சியாக ப்ளோர் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்கின்றது. யோக் மில்ஸுக்கும் அதே நேரம் ப்ளோர் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் நார்த் பவுண்டும் சவுத் பவுண்டும் தாமதங்களை தந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கார்டினர் எக்ஸ்பிரஸ் வேயை பொறுத்தவரையில் ஸ்பெடேனாவில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் ராயல் யோக் வரையிலும் தொடர்கின்றது. ஜெயின் ஸ்ட்ரீட் வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் 400 ஆரம்பிக்கின்ற தாமதமானது குறிப்பாக 427 வரையிலும் தொடர்கின்றது. ஸ்லிங்டனில் ஒரு வாகன விபத்து வெஸ்ட் பவுண்டில் இடம்பெற்றிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 9:09 இந்த ஆகஸ்ட் மாதம் 24 இன்றைய நாளை பொறுத்தவரையில் இன்றைய நாளில் மிக முக்கியமான இரண்டு விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று, இன்று தாமஸ் அல்வா எடிசன் வந்து இந்த அசையும் படக்கருவுக்கான காப்புரிமத்தை பெற்றுக்கொண்ட நாள். இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவாக இருக்கின்றது. ஆஸ்திரேலியாவினுடைய அண்டார்டிக் மண்டலம் உருவாக்கப்பட்டுக் கொண்டது. இதே நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவினால் உரிமை கூறப்பட்ட பிரதேசமாக இது இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மிகப்பெரிய ஒரு பிரதேசமாக சொல்லலாம். 36 இதை உரிமை கூறியிருந்த குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் அமெரிக்கா இன்றைய நாளில் உலக நாடுகள் பொருளாதார ரீதியில் வந்து ஓரளவு ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமையை காணப்படுகின்ற பொழுது அமெரிக்காவில் முதன் முதலாக இந்த பொருளாதார ரீதியில் இடம்பெற்றுக் கொண்ட ஒரு நெருக்கடி ஆரம்பமாகிக் கொண்டது 1857 இந்த நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கின்றது. அதே இன்றைய நாளில் சில விடயங்களை ஞாபகப்படுத்தி இருந்தோம். காலை நேரம் 9:10 12 மணி வரை நேற்று இன்று நாளையோடு இன்றைய நாளும் நீங்களும் இணைந்திருக்கலாம்.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரையிசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள்
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 416-731-7044.
7: Celesi.ca.

நேரம் காலை 9:23 திங்கள் காற்றலையில் நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருக்கின்றோம். ஸ்டெஃபன் தமிழ் 16 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் கனடாவில் சில முக்கியமான விடயங்கள் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த முக்கியமான விடயங்களில் ஒன்று, இந்த நீங்கள் வெஸ்ட்ஜெட்டில் பயணப்பட போகின்றீர்கள், பயணியாக இருக்கின்றீர்கள், அது உங்களுக்கான பயணம் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், வெஸ்ட்ஜெட்டினுடைய ஃபிளைட் அட்டெண்டன்ஸ் வந்து பணிப்புறக்கணிப்பு வேலை நிறுத்தத்தில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இந்த நேற்றைய மதியம் இவர்கள் குறிப்பாக அவர்களுடைய அந்த புதிய ஒப்பந்தம் தொடர்பாக வாக்களிக்க இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 4400 கேபின் க்ரூ இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அவர்கள் தங்களுடைய போர்டிங் பே அதே நேரம் ஒன் டே ஸ்ட்ரைக்கினை அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 13% வந்து தங்களுடைய சம்பள உயர்வு கூறி அக்டோபர் மாதம் புதிய ஒப்பந்தம் வருகின்ற பொழுது அதில் சம்பள உயர்வு கூறி இந்த படிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த ஒரு வாரமாக தொடர்ந்து இடம்பெற்று வந்த இந்த விடயம் வந்து முடிவுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், ஒரு டென்டேட்டிவாக தற்காலிகமான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருப்பதன் காரணமாக பணிப்புறக்கணிப்பில் இருந்து அவர்கள் விலக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே மறுபடியும் இந்த வெஸ்ட்ஜெட்டின் தாமதமற்ற பயணங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. இதே நேரம் கனடாவினுடைய முக்கியமான 5 banks அப்படி என்று சொல்லக்கூடிய இந்த Big 5 அப்படி என்று சொல்லிக்கொள்வோம். இந்த வங்கிகள் வந்து தங்களுடைய வருமானம் இந்த 3rd quarter என்று சொல்லக்கூடிய 3rd காலாண்டுக்கான வருமானத்தை இந்த வாரம் அறிவிக்க இருக்கின்றன. அவ்வளவு தூரம் கனடாவினுடைய நிலைமை இது அப்படி என்பது இதுகுறிலிருந்து அறியக்கூடியதாக இருக்கும். BMO-வாக இருக்கலாம், ஸ்கோஷியா பேங்க் வந்து செவ்வாய்க்கிழமையும், அதே நேரம் நேஷனல் பேங்க் வந்து புதன்கிழமையும், CIBC, ராயல் மற்றும் அதே போன்று TD ஆகியவை வந்து வியாழக்கிழமையும் தங்களுடைய ரிப்போர்ட் அறிக்கையினை சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், கனடாவுக்கும் அமெரிக்கா கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையும் இந்த வாரம் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் வியாழக்கிழமை இந்தியாவினுடைய வெளிநாட்டு அமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமனை கனடாவினுடைய நிதியமைச்சர் பிலிப்பே சாம்பியன் அவர்கள் சந்திக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கனேடியன் கிளப் டொரோண்டோவில் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. கனடா இந்தியாவுக்கு இடையிலான எதிர்கால உறவு நிலை குறித்து இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். கனேடிய புள்ளி உறவு திணைக்களத்தினுடைய GDP மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கான அறிக்கையும் இந்த வாரம் வெளியிடப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது, வெள்ளிக்கிழமை அளவில். எனவே கனடாவினுடைய ஒரு பொருளாதார நிலைமை குறித்து அல்லது அதனுடைய ஸ்திரத்தன்மை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இது குறித்து அமையலாம் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் டண்டா ஸ்ட்ரீட் ஷெல்போன் ஸ்ட்ரீட்டுக்கு அருகில் வந்து மிகப்பெரிய ஒரு மரம் ஒன்று விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் இப்போது மின்சார தடை ஏற்பட்டிருக்கின்றது. காலை 7 மணியிலிருந்து தெரிவித்திருக்கின்றார்கள். ஹைட்ரோவன் இது குறித்து அறிவித்திருக்கின்றார்கள். இதே நேரம் டண்டாஸ் வந்து சீட்டனுக்கும் ஷெல்போன் ஸ்ட்ரீட்டுக்கும் இடையில் மூடப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. TTC 506 கார்டன் ஸ்ட்ரீட் கார் வந்து வேறு இடங்கள் ஊடாக இப்பொழுது இடம் மாற்றப்பட்டிருப்பதாக, பாதை மாற்றம் பெற்றிருப்பதாகவும் TGC அறிவித்திருக்கிறது. 9:26 நேற்று இன்று நாளையோடு காலை பொழுதில் இணைந்திருக்கின்றோம்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

0: மற்றும் உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
2: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ்.
3: 416-795-0707. வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719. 437-243-1719.
4: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
5: என்ன கதை இது, பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
4: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
5: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
4: 416-788-2426.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
6: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
7: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
8: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: காலை பொழுதில் சுகம், எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படியே. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

நேற்று இன்று நாளையோர் இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 9:41, சிட்டி ஆஃப் டொரண்டோ மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் இந்த ஆன்லைன் ஊடாக உங்களுடைய சேவைகளை சிட்டி ஆஃப் டொரண்டோவிலிருந்து பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், கடந்த சில நாட்களாக இந்த சேவைகள் ஸ்தம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய நெட்ஒர்க் டிஸ்ட்ரப்ஷன் காரணமாக என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சேவைகளை முழுமையாக வழங்க முடியாமல் போயிருந்தது. இப்போது அவை மீள இயங்க ஆரம்பித்திருப்பதாக நகரசபை குறிப்பிட்டிருக்கிறது. 311 சர்வீஸ் ஆக இருக்கலாம், அதே நேரம் உங்களுடைய ரெக்ரியேஷனல் புக்கிங்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது பேமெண்ட் சர்வீஸ் ஆக இருக்கலாம். இப்படியான விடயங்களை நீங்கள் தொடர்ந்தும் ஆன்லைனூடாக பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி என்று நகரசபை இப்பொழுது தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் சிட்டி ஆஃப் டொரண்டோவை பொறுத்து இப்போது இந்த இன்னொரு விடயத்தையும்

ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். காரணம் இது மழைக்குரிய ஒரு காலமாக இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வாரம் அங்கங்கே தொடர்ச்சியான மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிறதாக சுற்றுச்சூழல் கனடா அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்நிலையில் நீங்கள் வெளியில் உங்களுடைய பூங்கன்றுகளாக இருக்கலாம், அப்படி இல்லாவிட்டால் தோட்டமாக இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த பகுதியில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த நீரினுடைய அளவு குறைத்து ஒரு ஹெல்த்தி லோனுக்கான அல்லது உங்களுடைய புத்தரைக்கான மிக ஆரோக்கியமான நீரினுடைய அளவு மட்டம் குறித்து அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். தேவையில்லாமல் நீரை நீங்கள் செலவு செய்ய தேவையில்லை. 2.5 சென்டிமீட்டர் வாட்டர் பெர் வீக் என்பதுதான் மிக முக்கியமாக ஒரு ஆரோக்கியமான இந்த நீரின் தன்மை அல்லது நீருடைய அளவு என்பதை சிறியோன்றும் ஞாபகப்படுத்தி இருக்கிறது. எனவே மழைக்குரிய ஒரு வாரமாக இருக்கின்றபடியினால் நீங்கள் மேலதிகமாக நீரை பாய்ச்ச வேண்டிய தேவையில்லை என்று சொல்லியும் அவர்கள் ஞாபகமூட்டியிருக்கின்றார்கள். 9:42 இன்றைய நாளும் காலை பொழுதில் உங்களுக்கு ஒரு ஊக்கம் தருகின்ற ஆக்கப்பூர்வமான ஒரு விடயம் பற்றி பேச இருக்கின்றோம். அது என்ன விடயம் அப்படி என்று சொல்லி சொல்றார். சில வேளைகளில் எங்களை சுற்றி இருக்கின்றவர்களும் சுற்றி இருக்கின்ற செயற்கையான இயற்கையான விடயங்களும் எங்களை எங்களுடைய வழியில் செல்ல விடாமல் கொஞ்சம் பின்னோக்கி நகர்த்த ஆரம்பித்துக் கொள்ளும். எங்கே எங்களுடைய எண்ணங்கள், எங்கே எங்களுடைய மனம், எங்கே எங்களுடைய செயற்பாடுகள் எதை நோக்கி நகர்கின்றதோ, சில வேளைகளில் அது எங்களை தாண்டி நாங்கள் விரும்பாத அல்லது போக தேவையில்லாத இடங்களுக்கு எங்களை அழைத்து கொண்டு சென்றுவிடும். இதே மற்றவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களாக இருக்கலாம், மற்றவர்களோடு நாங்கள் மேற்கொள்ளுகின்ற சம்பாஷணைகளாக இருக்கலாம், அல்லது அவர்கள் சொன்ன விடயங்கள் எங்களுடைய மனதுக்குள் மீண்டும் மீண்டும் அதை மீள ஒளிபரப்புகின்றன, ரீவைண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்வார்கள். அது இடம்பெறுகின்ற பொழுது சில வழிகளில் எங்கள் அறியாமலே நாங்கள் பின்னோக்கி நகர ஆரம்பித்துக் கொள்வோம். இப்போ இது எவ்வாறு கடந்து செல்வது அப்படி என்று சொல்லி சொன்னால், இயற்கை எங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்பிக்கின்றது. நாங்கள் தான் அதை கண்ணும் காணாமலும் இருந்து விடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பது போதும் என்ற மனதோடு நாங்கள் நகர்ந்து செல்ல ஆரம்பிக்கின்றோம். தாமரை பூவினுடைய ரகசியம் இதற்கு நிறைய விஷயங்களை எங்களுக்காக கற்பிக்கின்றது. உங்களை சுற்றி இருக்கின்றவர்களின் உணர்வுகளை நீங்கள் எளிதில் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற ஒரு நபராக இருக்கின்ற பொழுது, அவர்கள் சோகமாக இருந்தால் நீங்களும் சோகமாகின்றீர்கள். நீங்கள் செல்லுகின்ற இடங்கள், ஒரு வேலைத்தரத்தில் செல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற அந்த மூட் அல்லது அங்கே இருக்கின்ற வைப் எப்படி இருக்கின்றது, வைப்ரேஷன் வந்து அதான் எங்களுக்கும் சூழ வந்து கொள்ளும். அதனால் தான் காலையில் நல்ல விஷயங்களை பார்க்க வேண்டும், நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த நெகட்டிவ் தாட்ஸ் ஆன விடயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்வது வந்து எல்லோரும் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். அவர்கள் கோபமாக இருந்தால் ஒருவருடைய ட்ரிபிள் எஃபெக்ட் என்று சொல்வார்கள், ஒருவர் உங்களோடு கோபமாக பேசுகின்ற பொழுது நீங்கள் காணுகின்ற அடுத்த நபரிடம் அந்த கோபத்தை கொண்டு செல்லுகின்றீர்கள், அந்த கோபம் உங்களுக்குள்ளும் வந்து விடுகின்றது. அவர்கள் குழப்பமாக இருந்தால் அந்த குழப்பத்தை நீங்கள் சுமக்க ஆரம்பிக்கின்றீர்கள். ஒரு கட்டத்தில் இது அவர்களின் உணர்வா அல்லது என்னுடையதா அப்படி என்று சொல்லி புரியாமல் போய்விடுகின்றது. அங்கேதான் தாமரை எங்களுக்கு ஒரு அழகான பாடத்தை கேட்டு தருகின்றது. தாமரை சேற்றை எதிர்த்து போராடுவதில்லை. சேற்றில் மலர்ந்தாலும் சேற்றை எதிர்த்து தாமரை போராடுவதில்லை, அதை தவிர்த்தும் அது வளர்வதில்லை. காரணம், அந்த சேறு தான் அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருக்கின்றது. அந்த நீரோட்டம் தான் அதனுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கின்றது. அதனுடைய வேர்கள் சேற்றுக்குள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது சேற்றில் இருந்து வெளியில் தண்டோடு வந்து அந்த நீரை தாண்டி அது மலர்ச்சி பெறுகின்ற பொழுது அந்த இதழ்களில் சேறு ஒட்டுவதில்லை. அது அப்படியே கவர்ச்சியாக மிக அழகாக சேறு இல்லாமல் அழகான ஒரு மலராக அது வளர ஆரம்பித்துக் கொள்ளுகின்றது. ஏன் அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த தாமரையினுடைய இலை மற்றும் அதன் இதழ்களினுடைய நுண்ணிய மேற்பரப்பின் அமைப்பு வந்து தண்ணீரையும் அழுக்கையும் எளிதில் ஒட்டவிடாமல் தள்ளிவிடுகின்றது. அது சேற்றிலிருந்து ஓடவில்லை, சேறு தன்னுள் தங்காமல் இருக்க கற்றுக்கொள்ளுகின்றது. வாழ்க்கையிலும் அது நமக்கு தேவையான ஒரு விடயத்தை படிப்பிக்கின்றது. மற்றவர்களின் வலியை நாங்கள் புரிந்து கொள்ளலாம், ஆனால் அதை எங்களுடைய வலியாக சுமக்க முடியாது. மற்றவர்களின் கோபத்தை கேட்கலாம், ஆனால் அதை எங்கள் அமைதியை அளிக்கின்ற ஒரு விடயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அனுதாபம் இருக்கலாம், அன்பு இருக்கலாம், புரிதல் இருக்கலாம், ஆனால் பவுண்டரிஸ் என்கின்ற ஒரு விஷயம், அதற்கு எல்லைகள் இருக்க வேண்டும். உங்களுடைய பீஸை நீங்கள் எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனக்கான அமைதி, எனக்கான ஒரு விடயத்தை நான் எப்பொழுதுமே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உணர்வு சார் நுண்ணறிவு என்று சொல்வார்கள், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மற்றவர்களின் உணர்வுகளை உணர்வது மட்டுமல்ல, எது என்னுடையது உணர்வு, எது என்னுடையது அல்ல என்பதை அறிந்து கொள்வதுதான் அதில் இருக்கின்ற மிக முக்கியமான வித்தியாசம். தாமரை எங்களுக்கு சொல்லுகின்ற பாடம் மிக எளிதானது. சேற்றில் வாழ வேண்டி இருந்தாலும் சேற்றை உன்னுள் வாழ விடாதே என்பதுதான். உலகத்தின் சத்தத்தை கேளுங்கள், ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் குரலை அந்த உலகத்தின் சத்தத்துக்குள் துளைத்து விடாதீர்கள் என்பதுதான் இன்று காலை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற விடியம்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity-ல் சர்வீஸ் ஈவென்ட் 2026 Nissan Rogue SUV-களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50-கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra-களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060 416-817-5060. You are in good hands with Allstate.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462 416-821-0462. Some condition apply.
1: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: MJS Gold House.
5: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
4: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
4: MJS Gold House.
5: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இஸ்டெஃப்எம் தமிழ் ஒருங்கிணைந்திருக்கின்றீர்கள். இஸ்டெஃப்எம் இப்பொழுது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக பார்க்கலாம். யூடியூபில் காணொலிகளாக இஸ்டெஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 4168241212 மின்னஞ்சல் இஸ்டெஃப்எம் 102.7@gmail.com. 16 டிகிரி செல்சியஸ், 19 டிகிரி செல்சியஸாக நிலப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மழைக்குரியொரு நாள். இன்றைய நாளில் மதியம் 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அது இன்றைய நாளுக்குரிய கூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. 401 வெஸ்ட்பவுண்டை பொறுத்தவரையில் தாமதங்கள் மெல்ல மெல்ல மறுபடியும் ஆரம்பமாகி இருக்கின்றன. இதில் லெஸ்லியில் இருந்து வெஸ்ட்பவுண்டுக்கான தாமதம் பேதர்ஸ்ட் வரையிலும் தொடர்கின்றது. டிவிபியினுடைய சவுத் பவுண்ட் ஃபின்ச்சில் இருந்து லாரன்ஸ் வரையிலும் தொடர்வதை காணலாம். அதே நேரம் டிவிபியினுடைய நோர்த் பவுண்டை பொறுத்தவரையில் யோக் மில்ஸுக்கும் லாரன்ஸுக்கும் இடப்பட்ட பகுதியில் தாமதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கீழ் ஸ்ட்ரீட்டிலிருந்து 427 வரையிலும் இருமரங்கம் ஃபோரோமன் ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட் பவுண்ட் தாமதத்தை தந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரம் 400 சவுத் பவுண்டை பொறுத்தவரையில் குறிப்பாக ஷெபர்டில் இருந்து ஆரம்பிக்கின்ற தாமதம் 401 வரையிலும் தொடர்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையை பொறுத்தவரையில் நள்ளிரவின் பின்னர் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் காலை 10 மணி.

இளம் கதிரோடு இனிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த இனிய நாளின் காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை

பத்து மணி ஆறு நிமிடம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஈஸ்டர் மலைகள் உணர்ந்திருக்கின்றீர்கள். திங்கட்கிழமையின் காலை காற்றலை 16 டிகிரி செல்சியஸ் 19 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் வந்து இந்த விமான நிறுவனம் அல்லது விமான தளம் என்பது வந்து அண்மை காலமாக தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகரிக்கின்ற விமான தேவைக்காக ஒரு திட்டமிடப்பட்ட பரந்தூர் பசுமை வெளி விமான நிலைய திட்டத்தை வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக இப்போது தமிழக முதலமைச்சர் விஜய் சட்டமன்றத்தில் 110 விதியின் கீழ் ரத்து செய்ததாக இன்றைய நாளில் அறிவித்திருக்கின்றார். ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக தமிழக ஊடகங்களை பொறுத்தவரையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. காரணம், பொதுவாக இந்த விமான தேவை என்பது வந்து எல்லா கட்சிகளும் வந்து ஆக்கப்பூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு விடயம், அதே நேரம் வந்து இதை ஆதரித்த ஒரு விடயம் கூட. ஆனால் இந்த விடயத்துக்கு எதிராக, காரணம் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும், விவசாயிகளுக்கு முன்பே அளித்த ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றியதற்காகவும், குறைவான விவசாய நிலையங்கள் பாதிக்கப்படும் மாற்று இடங்கள் தேடப்படும் வரை இந்த திட்டம் இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த இடம் எது அப்படி என்று சொல்ல சொன்னால், தமிழகத்தை பொறுத்தவரையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்பூர் அருகே இருக்கின்ற பரந்தூரில் இருக்கின்ற ஒரு புதிய பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டம் தான் இந்த திட்டமாக இருந்தது. திமுக அரசு இதை முதல் முன்னெடுத்திருந்தது. பரந்தூர், நாகப்பட்டு, தண்டலம், நெல்வாய் உள்ளிட்ட 13 கிராமங்களில் இருந்து மொத்தம் 5746 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த திட்டமிடப்பட்ட இதற்கான அரசாணை 2023 வெளியிடப்பட்டது. இந்த நிலம் கையகப்படுத்தப்படுவதால் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 1822.45 கோடியை வந்து ஒதுக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சிக் காலத்தில் சுமார் 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இப்போது இந்த இடத்தில் விமான நிலையம் அமைக்க அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தார்கள். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தாவேகா தலைவராக இருந்த விஜய் நேரில் சென்று விவசாயிகளை சந்தித்த பொழுது அவர்களுடைய போராட்டத்துக்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவித்திருந்தார். இந்த திட்டத்துக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்திலும் அவர் பங்கேற்றிருந்ததோடு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் கைவிடப்படும் என்று சொல்லி அந்த போராட்டக் களத்தில் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். எனவே அதன் அடிப்படையில் தான் இன்றைய நாளில் இந்த அறிவிப்பு பொழுது வெளியாகி இருக்கிறது. இன்று நடைபெற்ற தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது விஜய் 110 விதியின் கீழ் சில அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதில் ஒன்றுதான் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார். தொழில் வளர்ச்சியில் விமான நிலையத்தின் பங்கு முக்கியம் என்பதை தான் அறிந்திருந்தாலும் மக்கள் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதை ஏற்க முடியாது அப்படி என்று சொல்லியும், எனவே குறைவான விவசாய நிலங்கள் இருக்கின்ற இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த இடத்தில் இந்த விமான தளம் செயற்படுத்தப்படும் அல்லது கட்டப்படும் அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இப்போது இதற்கு எதிர்கட்சிகள் உட்பட இதர கட்சிகள் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரும் பின்னடைவை ஏற்படுத்துகின்ற விடயம் அப்படி என்று சொல்லி தங்களுடைய கருத்துக்களை கூற ஆரம்பித்திருக்கின்றன. 10:09 இதற்கிடையில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அதே நேரம் இந்தியாவினுடைய தொழில்நுட்ப அமைப்புகளை பொறுத்தவரையிலும் வந்து ஒரு பேசு பொருளான ஒருவர் அப்படி என்று சொல்லி சொல்லலாம். சோகோவினுடைய நிறுவனராக இருக்கின்றவர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தமிழகம் தாண்டி உலக பரப்பிலும் அறியப்பட்ட ஒரு பெயர் ஸ்ரீதர் வேம்பு. தமிழகத்தில் இப்போது நிலவுகின்ற இந்த ஊழல் மற்றும் போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக அவர் ஒரு கருத்தினை சொல்லியிருக்கின்றார். அவருடைய கருத்து வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தா அல்லது இது மேலோட்டமாக சொல்லப்பட்ட விடயமா அல்லது இதுக்கு எவ்வாறு எதிர் வினை ஆற்றப்பட போகின்றது தமிழக அரசியலை பொறுத்தவரையில் என்பதை இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சிங்கப்பூரில் வந்து ஒரு விடயம் நடைமுறைகள் இருக்கின்றது. அதாவது போதைப் பொருள் விற்பனை எதிராக அதே மாதிரி சட்டங்களை தமிழக முதல்வர் விஜய் கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அது எந்த விடயம் என்று சொல்லி சொன்னால், சிங்கப்பூரை போன்று கடுமையான சட்டங்களை போதைப் பொருள் விற்பனை மற்றும் உயர்மட்ட ஊழலுக்கு எதிராக அமுல்படுத்துவதை பொறுத்து பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி அமைச்சர்கள், IAS, IPS உள்ளிட்ட அகில இந்திய பணிகளில் உள்ள உயர் அதிகாரிகள் ஊதியத்தை கணிசமாக உயர்த்த வேண்டும் அப்படி என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை இந்த நீதிமன்ற நடைமுறைகள் குறித்தும் அவர் தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை வருகின்ற பொழுது அதை வந்து எவ்வாறு சட்ட மூலமாக்குகின்ற பொழுது அதுக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வருகின்ற பொழுது சில வேளைகளில் வந்து சிங்கப்பூர் எவ்வாறு இந்த போதைப்பொருளுக்கு எதிராக மரண தண்டனையை டெத் பெனால்ட்டியை கொண்டு வருகின்றதோ அதே போன்ற ஒரு சட்ட விடயங்கள் ஊழலுக்கும் அல்லது போதைப்பொருளுக்கும் எதிராக கொண்டு வரப்பட வேண்டும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் வந்து இப்போது இன்னும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. கடந்த கால ஊழல் விவகாரங்களுக்கு ஒருமுறை மன்னிப்பு வழங்கி எதிர்கால ஊழலை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்ரீதர் வேம்பு. 10:10 இது காலை பொழுதினுடைய நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருக்கின்றோம்.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். தமிழகத்தில் இடைத்தேர்தல் இடம்பெற காத்திருக்கின்றது 6 தொகுதிகளில். இன்றைய நாள் 24ஆம் தேதி இந்த நீதிமன்றத்தில் குறிப்பாக இந்த இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்ட தடை அதாவது நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி கட்சிகள் எதிர்பார்த்த ரீதியில் அது குறித்த ஒரு புதிய செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கின்றது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் விஜய் வெற்றி பெற்றிருந்தார். 2 தொகுதிகளிலும் அவர் வெற்றி பெற்ற ரீதியில் வந்து ஒரு தொகுதியில் அவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தொகுதியில் வந்து குறிப்பாக திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று கரூர் தொகுதியில் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பை ஆகியோரும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றுவிட்டு அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார்கள். ராஜினாமா செய்துவிட்டு இவர்கள் தாவேக்காவில் இணைந்திருந்தார்கள். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலையில் உள்ளபோது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை கோரி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கலாஜிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த சட்டசபை தேர்தல்கள் அறிவிக்க விதிக்கப்பட்ட தடை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீடித்து நீதிபதிகள் இன்றைய நாளில் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இதற்கிடையே தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தேர்தல் வழக்குகள் முடியும் வரை இடைத்தேர்தல் அறிவிக்கும் திட்டம் இல்லை என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் காலியாக இருக்கின்ற இந்த 6 தொகுதிகளுக்கும் இப்போதைக்கு தேர்தல் அறிவிக்க வாய்ப்பு இல்லை என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம் செப்டம்பர் 8ஆம் தேதி வரையிலும் இப்போது இந்த வழக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் தமிழக தேர்தல் முடிந்த பிற்பாடு இப்ப அடுத்த தேர்தல் குறித்து அல்லது அடுத்த நிலைப்பாடு குறித்த ஒரு பேச்சு இடம்பெற ஆரம்பித்திருக்கிறது. பிரதமர் வேட்பாளர் ராகுலா விஜயா அப்படிங்கின்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டு வருகின்றது. அதாவது தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சி அமைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மை இருந்தாலும் இந்த ஆட்சி அமைக்க 117ஆக இருக்க வேண்டும் என்கிற ரீதியில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய 5 பேர் தமிழகத்தில் தாவேக்காவுக்கு கூட்டணிக்காக சேர்ந்த ரீதியில் தான் இந்த ஆட்சி பொறுப்பேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இப்போது இந்த தாவேக்காவினுடைய நிலைப்பாடு குறித்தும் காங்கிரசினுடைய நிலைப்பாடு குறித்தும் கடந்த 2-3 தினங்களாக செய்திகள் வர ஆரம்பித்திருக்கின்றன. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். பிரதமர் வேட்பாளர் தொடர்பாக தாவேக்காவினர் வெளியிடும் கருத்துக்கள் ரசிகர் மன்ற மனநிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியா கூட்டணியில் தற்போது 23 கட்சிகள் இருக்கின்றன. தாவேக்காவுக்கு எம்பிக்கள் கூட இல்லை. ஆனால் அவர்களுக்கு எம்பிக்கள் கிடைத்ததும் இந்தியா கூட்டணியில் இணைக்கப்படுவார்கள். தாவேக்காவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கவில்லை என்றால் மத்திய மந்திரி அமித்ஷா கதை முடித்திருப்பார், எடப்பாடி பழனிசாமி அமைச்சராகி இருப்பார் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். இந்நிலையில் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணியில் இப்போது ஓரளவு மோதல் நிலை ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தேர்தலுக்கு 3 ஆண்டுகள் இருக்கின்றன. இப்போதைய நிலையில் தாவேக்காவுக்கு 1 நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கூட கிடையாது. ஆனால் இவ்வாறு இருக்க இப்போது ஏன் பிரதமர் வேட்பாளர் குறித்த பேச்சு தேவையா என்கின்ற ஒரு நிலையும் எழுப்பப்பட்டிருக்கின்றது. தாவேக்காவை பொறுத்தவரையில் ஒரு அரசியலில் இப்போது அதனுடைய வயது என்பது 2.5 ஆண்டுதான் ஆகின்றது. ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் இப்பொழுது கடந்திருக்கின்றன. இந்நிலையில் தாவேக்கா முன்னெடுக்கின்ற விடயம் என்பது தேவையில்லாத ஒரு அரசியல் போக்கு அப்படி என்று சொல்லியும் அரசியல் நோக்கர்கள் குறிப்பாக காங்கிரஸ் சார்ந்த கருத்துக்கள் வந்து வெளியாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு பிரதமர் வேட்பாளர் தேவையாக இருந்த போது குஜராத் மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு அழைத்து வந்த முதல் மந்திரி நரேந்திர மோடியை நாடே அறிந்திருந்ததால் அவர் பிரதமராக அறிவிக்கப்பட்டார். ஆனால் 3வது முறை பிரதமராக நரேந்திர மோடி இருந்து வருகின்றார். பாஜகவுக்கு மாற்றாக இருந்து வரும் காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் சொல்லியும் காங்கிரஸ் குறிப்பிட்டிருக்கின்றது. 10:19 காலை காற்றலையின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றோம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நிரோகுமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நிரோகுமார், 6479826476. 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1 $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, the best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸுடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

10:34 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 17 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸாக உடனப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஓரளவு மலைக்குரிய ஒரு சூழல் இந்த வாரத்தில் தொடர்ந்து இடம்பெறப் போகிறது. மாலை இப்பொழுது 15 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. நாளைய நாள் 25 டிகிரி செல்சியஸ். முகில்கூட்டம் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். கிட்டத்தட்ட 30% மலைக்குரிய சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மாலை வரையிலும் ஒரு மில்லியோர் மலைத்தூரலை இன்றைய நாளின் 11 மணியிலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி இப்போதைக்கு சுற்றுச்சூழல் கனடா குறிப்பிட்டிருக்கின்றது. கடந்த சில வாரங்களாக தவைக்காவினுடைய அமைச்சராக இருக்கின்ற கீர்த்தனா குறித்து, அல்லது அவர்தான் அந்த காணொளியில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி, ஒரு உடை விவகாரம் தொடர்பாக, மோடர்ன் உடை தொடர்பாக, ஒரு பெண்மணி மோடர்ன் உடையில் காரில் இருந்து இறங்குகின்ற ஒரு காணொளி வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசு பொருளாக மாறியிருந்தது. இந்த பேசு பொருளுக்கான விளக்கத்தை இன்றைய நாளில் தமிழகத்தினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கின்ற கீர்த்தனா விளக்கம் அளித்திருக்கின்றார். அந்த உடையில் இருப்பது தான் அல்ல அப்படின்னு சொல்லியும், அந்த கீர்த்தனா தான் அந்த உடையில் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி இணையத்திலும் சமூக வலைதளங்களிலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதில் விமர்சனத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்ல சொன்னால், அந்த உடை தொடர்பாகவாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயத்தை தொடர்பாக அவர் கருத்துரைக்கின்ற பொழுது தவறாக தன்னுடைய பெயர் பரப்பப்பட்டிருக்கிறது. ஒரு பெண் மீதான வெறுப்பு போக்கு இது காட்டுவதாக அமைந்திருப்பதாக கீர்த்தனா குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் பெண்களின் உடை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கும் போக்கை இனி அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த காணொளியில் இருப்பது தானாக இல்லை என்று சொல்லியும், அது வேறு ஒருவர் அப்படி என்று சொல்லியும், தற்செயலாக இழுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு தன்னுடைய ஆதரவையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கின்றார் என்று சொல்லியும், தானாக இருந்தாலும் அதில் என்ன தவறு இருக்கிறது அப்படி என்று சொல்லியும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதற்கு யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் கீர்த்தனா இந்த காணொளி குறித்து தன்னுடைய கருத்துக்களை தமிழக சட்டசபையில் இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கின்றார்.

0: music
1: on your favorite station 102.7
0: East FM.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: பிள்ளைகளும் அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 64

0: 4725217775
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
2: 416-461-6401.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்காப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schc.ontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 எண்ணிற்கு அழையுங்கள்.
4: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

10:49 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்ற யுக்ரைன் குறிப்பாக பிரித்தானியாவினுடைய ஒரு மிக முக்கியமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இருக்கிறது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் அப்படி என்று சொல்லி இரண்டு நாடுகளும் கூட்டாக அறிவித்திருக்கின்றன. பிரிட்டிஷ் அதே நேரம் பிரெஞ்சு டிசைன் க்ரூஸ் மிசல் ஒன்று வந்து யுக்ரைனில் மேனுஃபேக்சர் பண்ணப்படுகிறது. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான விடயத்துக்கு வந்து பிரித்தானியா அனுமதி வழங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ரீதியில் இது யுக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்க போகின்றது. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 550 கிலோமீட்டர், அதாவது 342 மைல்ஸ் வந்து 400 கிலோகிராம் வெடிபொருட்களை காவிக்கொண்டு செல்லக்கூடிய டர்போஜ் இன்ஜினை பயன்படுத்தியதாக இதை தயாரிக்கப்படுகின்றது அப்படி என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தின் ஊடாக இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், யுக்ரைன் இன்றைய நாளில் தங்களுடைய சுதந்திர தினத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஜெலன்ஸ்கி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது யுக்ரைனுக்கு வந்து உண்மையில் சமாதானத்தை விரும்பினாலும், 35 ஆண்டு காலம் இண்டிபெண்டன்ஸ் ஆக இருக்கின்றது, சமாதானத்தை விரும்பினாலும் அதுக்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் யுக்ரைன் ஒருபோதும் அடிபணியாது என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் உலக நாடுகள் உதவி செய்கின்ற உலக நாடுகளுக்கும் வந்து தன்னுடைய நன்றியை அவர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆண்டி பிரஹாம் அவர்கள், பிரித்தானியாவுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கின்றவர்களுக்கும் இந்த பொழுதில் அவர் நன்றி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருடனான சந்திப்பின் போதுதான் இந்த கருத்துக்களையும் வந்து ஜெலன்ஸ்கி இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பேச்சுவார்த்தைகளும் சில இடங்களில் இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 10:50 நேற்று இன்று நாளையோடு நின்றிருக்கின்றோம் காலை பொழுதில்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சுவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்கார்போரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
4: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர். இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
5: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.

0: The breaking news. தற்போதைய முதன்மை செய்தி.
1: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீதான வரியை மீண்டும் அதிகரிப்பதாக இப்போது அறிவித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் கனடா அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்ததை தொடர்ந்து கனடா அறிவித்ததற்கான எதிரொலியாக இப்போது கனடாவுக்கான ட்ரக்ஸ் ஆக இருக்கலாம், அல்லது லார்ஜ் ஸ்மால் ஆட்டோமோடிவ் பார்ட்ஸ் ஆக இருக்கலாம், ஸ்டீல்ஸ் ஆக இருக்கலாம், வாகனங்கள் காராக இருக்கலாம், இவற்றுக்கான டரிஃபை வந்து வரியினை அதிகரிப்பதாக இன்று காலையில் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த வரிகள் 50% அதிகரிக்கப்படும் என்று சொல்லியும், இனி ஜீரோ டரிஃப்ஸ் இல்லை என்று சொல்லியும், வருகின்ற ஆண்டு ஜனவரி மாதம் 1st 2027 ஆண்டிலிருந்து இந்த வரி அமுலுக்கு வரும் என்று சொல்லியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னர் தெரிவித்திருக்கின்றார்.
0: The breaking news. தற்போதைய முதன்மை செய்தி.

பொழுதின் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படியே. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

11:05 நேற்று இன்று நாளை ஒரு நினைக்கின்றோம். 17 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். இது வார நாட்களில் 9 மணி தொடக்கம் 12 மணி வரை உங்களை சந்திக்கின்ற ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் நேற்று இன்று நாளை. ஈஸ்ட் எஃப்எம்னை இப்பொழுது செயலிகள் ஊடாக தரவிறக்கம் செய்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கம் காத்திருக்கின்றது. யூடியூபில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7. அதே நேரம் தொடர்புகளுக்கு 416-824-1212. மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. கனடாவுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய அடுத்த அறிவிப்பாக சற்று முன்னர் நாங்கள் பிரேக்கிங் நியூஸில் சொல்லியிருந்த செய்தி வெளியாகியிருந்தது. அதாவது 50% வரியினை வந்து அதிகரிப்பதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஜனவரி மாதம் 2027 இருந்து வாகனங்கள் சார்பாக இந்த வரி விதிப்பு இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இருக்கின்றதை காட்டிலும் 50% அதிகரிக்கப்பட இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வரியினை பொறுத்தவரையில் குறிப்பாக வாகனங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட விடயங்களாக ட்ரக்ஸ் ஆக இருக்கலாம், லார்ஜ் ஸ்மால் ஆர்டினரி பார்ட்ஸ் ஆக இருக்கலாம், ஸ்டீல்ஸ் ஆக இருக்கலாம், அதிகரிப்பதாக அவர் குறிப்பிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்டாரியோவினுடைய மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களும் இதற்கு எதிரான கருத்துக்களை இப்பொழுது சொல்லியிருக்கின்றார். கனடா ரீதியில் வந்து இப்போது இது சார்ந்த கருத்துக்களை அரசியல் தலைவர்கள் சொல்லி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. கனடா மட்டுமல்ல, அமெரிக்காவை இன்னொரு இடத்திலும் இப்போது இந்த பொருளாதார ரீதியிலான ஒரு போரினை ஆரம்பித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினத்திலிருந்து பேசுபொருளாக மாறியிருக்கின்ற விடயம் ஈரான் தொடர்பான விடயமாக இருக்கின்றது. ஈரானோடு தொடர்புகளை, பொருளாதார ரீதியில் தொடர்புகளை வைத்திருக்கின்ற நாடுகளுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தி இருக்கின்றது. இந்த பொருளாதார தொடர்புகளை வந்து நீக்குமாறு அல்லது அவற்றிலிருந்து விலகுமாறு ஏகமனதாக அறிவிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு, பொருளாதார ரீதியில் போர் தொடுப்பதற்கான முக்கியமான விடயங்களை அமெரிக்கா இப்பொழுது கையில் எடுத்திருப்பதாக ஈரானும் அறிவித்திருந்தது, உலக நாடுகளும் அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த அமெரிக்க ஈரான் அறிவிப்புகளால் பொருளாதார நெருக்கடி உலகத்தில் ஏற்படலாம் அப்படி என்று சொல்லி உலக நாடுகள் இப்பொழுது கவலை வெளியிட்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக சில கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. அதாவது பொருளாதார டிடி அப்படி என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ட்ரேட் வோர் டிடி அப்படி என்று சொல்லி ஆங்கிலத்தில் உலக ஊடகங்கள் இந்த நாளை அழைத்து வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க அமெரிக்கா திட்டமிட்டு வருகையில் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சராக இருக்கின்ற ஸ்காட் பென்சன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானில் எஞ்சியிருக்கின்ற அனைத்து பொருளாதார கட்டமைப்புகளையும் துண்டிக்கும் இறுதிக்கட்ட நடவடிக்கையாக இந்த தடைகள் இருக்கும் அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரானிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகின்ற நாடு மற்றும் நிறுவனங்கள் மீது கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படி என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இதிலீதம் ஈரானினுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் செயலாளராக இருக்கின்ற மொஹைசின் ரொசாய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து, அமெரிக்கா தனது பொருளாதார போரை தொடர்ந்தால் ஹார்மூஸ் நீரிணை வழியாகவோ அல்லது வளைகுடாவின் வேறு எந்த பகுதி வழியாகவோ ஒரு சொட்டு எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படி என்று சொல்லி அவர் இன்று காலை சவால் விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவின் பொருளாதார போருக்கு ஆதரவளிக்கும் அல்லது அதில் பங்கேற்கும் எந்த ஒரு நாடும் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு இணையாக கருதப்படும் சொல்லியும் அவர் சூடுரைத்துரைக்கின்றார். இப்பொழுது நாடுகளை பொறுத்தவரையில் இரண்டும் கட்ட நிலையில் இருக்கின்றன. ஒரு பக்கம் அமெரிக்கா சொல்லுகின்றது ஈரானோடு பொருளாதாரம் தொடர்பாக இந்த ஒரு தொடர்புகளையும் பேண முடியாது என்று சொல்லி, என்று அமெரிக்கா சொல்வதை கேட்டு நீங்கள் பொருளாதார தடையை விதிக்குமாக இருந்தால் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது அமெரிக்காவோடு இணைந்த நாடுகளாக அவர்கள் மீது தாங்கள் போரினை தொடுக்கிற நாடுகளாக அமையும் என்று சொல்லி ஈரான் சொல்லியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இந்த ஹார்மூஸ் நீரிணை வந்து முடக்கப்பட்டிருப்பதனால் உலகளாவிய எரிபொருள் விநியோகம் வந்து முற்றுமுழுதாக பாதிப்படைந்திருக்கிறது. அமெரிக்காவின் பொருளாதார தடைகளும் சரி, ஈரானின் நேரடி எச்சரிக்கையும் சரி, சர்வதேச ரீதியில் எண்ணெய் சந்தையை பொறுத்தவரையில் ஒரு பெரும் பாதிப்பினை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றன. சீனா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் வந்து இப்பவரையும் இன்றைய இந்த நிமிடம் வரையும் ஈரானிலிருந்து தொடர்ச்சியாக எண்ணெயை பெற்று வருகின்ற ஒரு நாடுகளாக இருக்கின்றன. அமெரிக்கா ஈரானிடையே மோதல் ஏற்படுகின்ற பொழுது அல்லது தீவிரமடைந்து இது உலக பொருளாதாரத்தில் வந்து புதிய நெருக்கடி ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த நாடுகளுடைய நிலைப்பாடு எதுவாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதில் இன்னும் ஒரு விடயத்தை ஈரான் சொல்லியிருக்கின்றது. அதாவது இந்த 30% மேல் உலக நாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற எண்ணெய் வளத்தில் 30% மேல் வந்து எரிபொருள் விநியோகம் வந்து ஹார்மூஸ் நீரிணை ஊடாகவே செல்லப்படுகிறது. இதை நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்த ரீதியில் வந்து பிப்ரவரி 28 அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நிகழ்த்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு இந்த நிலைமை இடம்பெறுகின்ற பொழுது ஈரானினுடைய வாழ்வாதாரத்தை முடக்குகின்ற வகையில் தான் அமெரிக்காவினுடைய இந்த புதிய தடைகள் அமைவதாக சுட்டிக்காட்டப்பட்டு வருகின்றது. எனவே ஈரான் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால்,
இந்த நீரிணையின் விதிமுறைகளை மீறுகின்ற கப்பல்களுக்கு அபராதம், சிறைப்பிடித்தல், பறிமுதல் போன்ற புதிய தண்டனைகள் வழங்கப்படும் என்று சொல்லி ஈரான் இப்போது சொல்லியிருக்கிறது. விதிகளை மீறுகின்ற கப்பல்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் எனவும், அதே நேரம் வர்த்தக தொடர்புகள் வைக்கும் பிற கப்பல்களும் உடனடியாக பட்டியலில் சேர்க்கப்படும் என்று சொல்லியும் ஈரான் அறிவித்திருக்கிறது. இப்ப இந்த விடயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் இன்னும் ஒரு புதிய செய்தி தான் தொடர்பாக வெளியாகி இருக்கின்றது. நேற்று முன்தினம் வெளியான ஒரு செய்தியாக அல்லது நேற்று முன்தினம் இது தொடர்பான விடயங்களை ஈரானுடைய ஊடகங்கள் கூடிட்டு காட்டியிருக்கின்றன. 7.5 லட்சம் கோடி கென அடி கொண்ட ஒரு புதிய இயற்கை எரிவாயு வளம் வந்து ஈரானில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த போருக்கு இடையில் ஈரான் தன்னுடைய ஆயுத தளபாடங்களினுடைய உற்பத்தி திறனையும் அதிகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்றைய நாளில் ஈரான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தது. இப்போது இன்னும் ஒரு புதிய விடயமாக, ஈரானுக்கு சார்பான விடயமாக, ஈரானுடைய ஃபால்ஸ் என்ற மாகாணத்தில் கிட்டத்தட்ட 212.4 பில்லியன் கன மீட்டர் அளவு கொண்ட புதிய ஒரு இயற்கை எரிவாயு வளம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய எண்ணெய் அமைச்சராக இருக்கின்ற மொசைன் பக்ஜானி அவர்கள் இது குறித்த செய்தியினை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். 5.7 லட்சம் கோடி கன அடி எரிவாயுவை பிரித்தடிக்க முடியும் இந்த எண்ணெய் வயலில் இருந்து அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இதனால் வளர்ச்சிக்கான செலவுகள் மற்றும் செயல் திட்டத்துக்கு ஆகும் செலவுகள் குறையும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எரிசக்தி ஆலைகள், நாட்டினுடைய இந்த எரிசக்தி வளம் என்பது வந்து அதிகரிக்கும் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எனவே அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்க திட்டமிட்டிருந்தாலும் கூட, ஈரானுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட, இந்த எரிவாயு கண்டுபிடிப்பது என்பது தங்களுக்கு இனிமை தருகின்ற ஒரு விடயம் என்று சொல்லியும் பக்ஜானித் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அமெரிக்கா இனி அடுத்து என்ன செய்ய போகின்றது என்பதுதான் உலக நாடுகளிடம் இருக்கின்ற ஒரு கவலையாக இருக்கின்றது. உலக நாடுகளை பொறுத்தவரையில் அமெரிக்கா இன்று காலையும் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறது. ஈரானுடனான தொடர்புகளை தவிர்க்குமாறும் அல்லது ஈரானோடு தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்ற உலக நாடுகளுக்கு எச்சரிக்கையை விடுத்திருப்பதாகவும் அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கின்றது. 11:12 காலை பொழுதனுடைய நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றோம்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். த சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 6457-0651. Some conditions may apply.
8: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக்னிகோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080 4-446-4080.
9: ஸ்காம்பரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண East FM கேளுங்க.
11: Everything you like, everything you need is found only here.
10: East FM 102.7.
12: நம் கதிரோடு இனிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த இனிய நாளின் காலை பொழுதில் East FM.

11:27 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 17 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஹார்முஸ் நீரினை ஊடாக இந்த வார இறுதி நாட்களை பொறுத்தவரையில் இன்று திங்கட்கிழமை, நேற்று முன்தினம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தே அதனூடாக சென்று வந்திருக்கின்ற கப்பல்களை பொறுத்தவரையில் அல்லது எண்ணெய் குழாமை கொண்டிருக்கின்ற இந்த கப்பல்களை பொறுத்தவரையில் சில தரவுகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தரவுகள் வந்து AIS டிடக்டட் டிரான்சிட்னால் வெளியிடப்பட்டிருக்கின்ற தரவுகளாக இருக்கின்றன. சர்வதேச ஊடகங்கள் இதை மேற்கோள் காட்டியிருக்கின்றது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய அல்லது கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், August 21 உள்ள வாரத்தை பொறுத்தவரையில் 103 கப்பல்கள் இதற்குள் சென்றிருக்கின்றன, இந்த ஹார்முஸ் நீரோணைக்குள் சென்றிருக்கின்றன. ஆனால் உள்ளே நுழைந்திருக்கின்றது, ஆனால் வெளியில் வந்தது இந்த 103 89 இருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இது UK மாரிடைம் ட்ரேட் ஆபரேஷன்ஸ் வந்து அதனுடைய தரவுகளின் அடிப்படையில் இந்த தரவுகள் வெளியே 54 அமெரிக்கா சூளுரைத்திருக்கின்ற பொருளாதார யுத்தம் என்பது ஆரம்பமாக இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியை வந்து உலக ஊடகங்கள் இப்பொழுது எழுப்பியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அதிகமானது வந்து சீனாவுக்கான எண்ணெய் வளங்களை கொண்டு வருகின்ற கப்பல்கள் அப்படின்னு சொல்லியும் சில தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக வெப்பநிலை என்பது அதிகரித்து வருகின்றது. இந்த வெப்பத்தினால் உலக நாடுகளை பொறுத்தவரையில் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையினுடைய தரவுகள் வந்து மிகச்சரியாக அல்லது உறுதியாக கூற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை வந்து விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பாவில் பல நாடுகள் வந்து இந்த வெப்பத்தினால் பாதிப்படைந்து வருகின்றன. லண்டனை பொறுத்தவரையில் லண்டனில் இருக்கின்ற மரங்கள் வந்து இதனால் சேதமடைவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 70% மரங்கள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் காரணமாக இப்போது அபாயத்துக்குள்ளாகி இருப்பதாக புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இவற்றை மீள கொண்டு வருகின்ற நோக்கம் என்பது மிக சவாலான விடயம் என்று சொல்லப்படுகின்றது. 2000 பழமையான ஒரு நகரம், ஆனால் அங்கிருக்கின்ற மரங்களை பொறுத்தவரையில் இந்த அதிகமான வெப்பநிலையின் மாற்றத்தின் காரணமாக வந்து கிட்டத்தட்ட 8 மில்லியனுக்கு மேலான மரங்கள் வந்து பாதிப்படைந்து வருகின்றன. கால நேரம் என்பது போக போக இதனுடைய பாதிப்பு அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இதற்கான ஒரு கட்டுப்படுத்தல் அல்லது இதற்கான ஒரு மாற்றீடை கொண்டு வராவிட்டால் 2090 அளவில் வந்து மரங்கள் அதிகம் இல்லாத ஒரு நகரமாக மாறக்கூடிய அபாயம் லண்டனுக்கு இருப்பதாக சுற்றுச்சூழல் அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த ஜூன் மாதம் அளவில் ஐரோப்பாவில் ஏற்பட்டிருக்கின்ற அல்லது ஜூன் மாதத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த ஹீட்வேவ் காரணமாக கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன. ஜெர்மனியில் மட்டும் என்று சொல்லப்படுகிறது. நெதர்லாந்து, பெல்ஜியம், பிரான்ஸை பொறுத்தவரையில் 3700 ஹீட் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து பதிவாகி இருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். விஞ்ஞானியாக இருக்கின்ற கிறிஸ்டோபர் ஹலன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால், பிரான்ஸில் மட்டும் 2700 உயிரிழப்புகள் வந்து இவ்வாறு பதிவாகி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ஊடாக இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் ஐரோப்பாவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இதுவரையிலும் இந்த ஜூனிலிருந்து இதுவரையிலும் வந்து கிட்டத்தட்ட 10000 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் உறுதியாக இந்த இலக்கங்களை சொல்ல முடியவில்லை என்பதால் இப்பொழுது இருக்கின்ற கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. உலக நாடுகள் இந்த கிளைமேட் சேஞ்ச் எவ்வளவு தூரம் கவனிப்பாக எடுக்க வேண்டும் என்பது இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பொருளாதாரம் சட தொடர்பான ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை காணப்படுகின்ற போது இந்த கிளைமேட் தொடர்பாக அவதானிப்பு என்பது அவசியம் என்பது உலக நாடுகளுடைய ஒரு கருத்தாக இருந்து வருகின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரையில் ஐரோப்பாவில் அதுவும் ஸ்பெயின் போர்ச்சுகலை பொறுத்தவரையில் சஹாரா பாலைவனத்தை விட அதிகமான வெப்பம் மிகுந்த இடங்களாக கணிப்பிடப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸுக்கு மேல் அங்கு வெப்பநிலை பதிவாகி வருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன. உள்ளரங்கள் அல்லது உள்ளுக்குள் இருக்குமாறு அங்கிருக்கின்ற மக்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அரசாங்கங்களை பொறுத்தவரையில் வைல்ட் ஃபயர்ஸ் என்று சொல்லக்கூடிய காட்டுத்தீ பரவலாக இடம்பெற்று வருகின்றது. நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வந்து அதிகமாக குறைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இருவரையிலும் உலக சுகாதார மையம் தெரிவித்திருக்கின்றது. 1300 பேர் ஜூன் 21 உயிரிழந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. 11:32 இது நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருக்கின்றோம் காலை பொழுதில்.

0: தமிழ்வாசம் தமிழ்வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன் 437-860-7002.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்புக்கு அண்மையில் 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்,
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services 416-473-8472. Wagons Legal Services.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
9: காலை பொழுதின் சுகம் எங்கும் கலகலப்பு, நாங்களும் அப்படி. இன்றைய பொழுதை இனிதாக நகர்த்த இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது நேற்று இன்று நாளை.

11 மணி 46 நிமிடம் 17 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ் ஆக நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் அலைகளோர் இணைந்திருக்கின்றோம். திங்கள் மதிய காற்றலை நேற்று என்ற நாளை நிறைவு செய்கின்ற நேரம் நெருங்கி இருக்கின்றது. உலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்கின்ற சட்டமூலங்களை அமலுக்கு கொண்டு வந்திருக்கின்றன. சில நாடுகள் அதை நிறைவேற்றியிருக்கின்றன. சட்டமூலம் அமலுக்கு வந்து முடிவதற்கான கால வரையறை வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆஸ்திரேலியா முதன் முதலாக இதனை உலகில் அறிமுகப்படுத்தியிருந்தது. 2025 ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அளவில் இது கொண்டுவரப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்தோனேஷியா, மலேசியா, பின்னர் ஏனைய நாடுகளை பொறுத்தவரையில் பிரான்ஸாக இருக்கலாம், கனடாவாக இருக்கலாம், இந்த சட்டமூலத்தை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பிரேசிலாக இருக்கலாம், பிரான்ஸ், இங்கிலாந்து, இதனைத் தொடர்ந்து பல நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகளும் சில நாடுகள் இவற்றை கொண்டு வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இன்னும் ஒரு புதிய நாடு இந்த சட்டமூலத்துக்கான விடயத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறது. நியூசிலாந்து இந்த விடயம் தொடர்பாக அறிவித்திருக்கிறது. நியூசிலாந்தினுடைய பிரதமராக இருக்கிற கிறிஸ்டோபர் லக்சன் அவர்கள் இன்றைய நாளில் இதுகுறித்து அறிவித்திருக்கின்றார். சோசியல் மீடியா, சமூக வலைதளங்கள் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பாவிப்பது வந்து தடை செய்வதற்கான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் கொண்டுவர இருப்பதாக அவர் இன்றைய நாளில் அறிவித்திருக்கிறார். இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வரும் அப்படி என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நவம்பர் மாதம் அளவில் நியூசிலாந்து தேர்தலை எதிர்கொள்ள காத்திருக்கின்றது. இந்நிலையில் இந்த சட்டமூலம் வந்து நிறைவேற்றப்படுமா என்பது கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. 2025 ஆம் ஆண்டளவில் அவர் இந்த விடயம் தொடர்பாக சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. டீனேஜர்ஸை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட குறைந்தது 5 மணித்தியாலங்கள் ஒரு நாளில் சமூக வலைதளங்களை அவர்கள் நியூசிலாந்தில் பாவிக்கின்றார்கள் என்ற தரவினையும் அவர் இப்பொழுது மேற்கோள் காட்டியிருக்கின்றார். எனவே நியூசிலாந்தினுடைய பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் இன்றைய நாளில் இந்த ஒரு புதிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அந்த விடயத்தோடு இன்றைய காலை பொழுதின் நேற்று இன்று நாளை நிறைவு பெற இருக்கின்றது. நாளைய நாளும் 9 மணியிலிருந்து 12 மணி வரை நேற்று இன்று நாளை ஒருங்கிணைந்திருக்கலாம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ட்ரோண்டோவோடு நிரஜா காற்றலையில் இருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என் நண்பருடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம் நேர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 முதல் 8 வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மாலை 5 வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350. seyontax.ca.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: அன்பு தமிழ் மக்களே, நான் SN சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோக சேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் FM.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க.

0: இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றி அமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொரண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி சஞ்சீபன். இன்று ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் திங்கட்கிழமை ஒளிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வார நாளினுடைய ஒரு பரபரப்பான நாளாக இருக்கும். அதே போல் நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாதி நம்ம 2 வாரம் இருக்கின்றது. ஏன்னா இப்போ வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் காலையில் எழும்புவாங்க அல்லது பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் இன்னும் ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னா குட்டி செக் ஸ்கூலுக்கு கிளப்புற வேலையெல்லாம் இருக்கும். இதனால் டபுள் பரபரப்பு இருக்குன்ற காலமும் எங்களை நோக்கி வர இருக்கிறது. சரி, இப்போது வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ். அதனால அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை தொடரலாம். 3 மணி வரை நீங்களும் வளமை போன்ற ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது. வாட்ஸ்அப் டொரண்டோ தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள் இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க அதே 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca போனீங்கன்னா அதனூடாக நேரடியாக உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் .ca எங்களுடைய ஆப்பும் இருக்கின்றது. ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ள முடியும் ஆப்பினை. பிரதி மாத தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212, 416-824-1212. அதே போன்று மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

பன்னிரண்டு மணி 8 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. அப்படியே வந்து முதல் முதலாக நாங்கள் நல்ல செய்தியோடு ஆரம்பிக்கலாம். சிட்டி ஆஃப் டொரண்டோ கூறியிருக்கிறது, இன்றைக்கு வந்து தாங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை, அதாவது புதிய ஹவுசிங் டெவலப்மெண்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஆரம்பித்திருக்கின்றோம். 11-25 டண்டா ஸ்ட்ரீட் வெஸ்டில் தான் இந்த டெவலப்மெண்ட் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதாம். புதிய வீடுகளுக்கான கட்டுமானம் இன்றைய நாள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமானம் வந்து நிறைவு பெற்றதன் பின்னர் 74 நியூ ரெண்டல் கண்ட்ரோல் ஹோம்ஸ் டொரண்டோனியன்ஸுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லி சிட்டி மகிழ்ச்சியாக தெரிவித்திருக்கின்றது. இதில் வந்து குறைந்தபட்சம் 17 அஃபோர்டபுள் ரெண்டல் ஹோம்ஸாக இருக்கும் அப்படி என்று சொல்லி, ஆகவே இது இந்த வீட்டு தேவைகள் இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அளவு அஃபோர்டபுள் ப்ரைஸில், கட்டுப்படியான விலைகளில் வீடுகளை பெற காத்திருப்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். சரி, அதே போன்று இது என்ன விஷயம் என்று சொன்னால், போக்குவரத்து பக்கம் நாங்கள் பார்த்தோம் என்றால் 2 ஸ்ட்ரீட் கார் ரூட்ஸ் வந்து ஒவ்வொரு திசைகள் ஊடாக மாற்றம் அடைந்திருக்கின்றன அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது கொஞ்சம் பிஸியான ஒரு இன்டர்செக்ஷனாக காணப்படுகின்றதாம். டண்டா ஸ்ட்ரீட், இது வந்து ஷேபோன் ஸ்ட்ரீட்டுக்கு அருகே என்ன நடைபெற்றிருக்கிறன்னு சொன்னால், இன்று காலை 6:40 அளவில் ஒரு பெரிய ஒரு ட்ரீ விழுந்து விட்டது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இது ரோடை வந்து பிளாக் பண்ணி கொண்டிருப்பதன் அடிப்படையிலே ஸ்ட்ரீட் கார்ஸ் வந்து ஒவ்வொரு ரூட்ஸை எடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரீட் கார் வயர்ஸ், பவர் லைன்ஸ் எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு தான் இந்த பெரிய மரம் அப்படியே கீழே விழுந்து இந்த ரோடை வந்து மறைத்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக அதில் வேலைகள் செய்ய வேண்டியிருப்பதன் அடிப்படையிலே டொரண்டோ ஹைட்ரோ அந்த பகுதிக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றதாம். இந்த பகுதியில் பயணிக்கக்கூடிய 505 டாண்டாஸ் மற்றும் 506 கால்டன் ஸ்ட்ரீட் கார் வந்து ஒவ்வொரு திசைகளில் இப்போது பயணங்களை மேற்கொள்கின்றது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 12:10 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவின் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
9: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453.
10: Your favorite music on your favorite station. 102.7. It's East FM.

12:23 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அயல் நாட்டு அதிபர், அவரை நினைச்சாலே எல்லாருக்கும் ஒரே ஜில்லுன்னு ஒரு கலவரமாக தான் இருக்கும். இப்போ என்னத்தை சொல்லுவார், என்ன ஷீட்டை எடுத்து வச்சு ஒரு சைனை போட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு, அதுவும் அவர் இரவு நேரத்தில் அதிக ஆக்டிவாக இருப்பார். அவருடைய அந்த ட்ரூத் சோஷியல் மீடியாவில் தான் பல விடயங்களே அவர் திறந்து விடுவார் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேருக்கு தெரியும். சரி, இந்த வழியிலே அந்த இந்த ஆண்டு சொல்லி எங்களை கனடாவுக்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு டீல் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலையில் வந்து அது சரி வரவில்லை. இந்த நேரத்திலே அதற்கேற்ற வகையிலே கனடாவும் தயாராகி வருகின்றது. சரி, இப்போது வந்து எதிர்கட்சித் தலைவர், கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் பிய பொலிவி அவர்கள் பிரதமர் மாக்கானி அவர்களுக்கு ஒரு அழைப்பினை விடுத்திருக்கின்றாராம். நாங்கள் எங்களுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும், அதாவது தேசிய நலனுக்கு வந்து நாங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது தொடர்பாக அதாவது இப்போது இருக்கக்கூடிய நிலைமைகள் தொடர்பாக, அதே போன்று இந்த பேச்சு இந்த ஒப்பந்தம் வந்து பெற தவறப்பட்டிருக்கின்றது, இந்த நிலையிலே வந்து அதிக அளவு டெரிஃபம் சேர்ந்து விட்டால் அது வந்து கனடிய பொருளாதாரத்தை எவ்வாறு பாதிக்கும், அல்லது வந்து அதை எப்படி நாங்கள் கையாள்வது அப்படின்னு சொல்லி நாங்கள் அது தொடர்பாக பேசுவதற்கு இந்த பாராளுமன்றம் வந்து கூட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றாராம். சரி, பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு விடயமும் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர்கள் மேலதிகமான சில வரிகள் தொடர்பாகவும் இப்போது தெரிவித்திருக்கின்றார். வருகின்ற ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கனடாவினுடைய கார்ஸ், ட்ரக்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், ஸ்டீல் போன்றவற்றுக்கான வரிகளும் 50% இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சரி, இது தொடர்பாகலாம் என்ன விடயங்கள் நடைபெறும், இதை எப்படி நாங்கள் கையாள போகிறோம் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 12:25 நிமிடம்

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய உற்பத்தி வாகனங்கள் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் உருக்கு மீது 50% வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக போரினை மேலும் மோசமாக்கும் இவ்வறிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைமுறையாகும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் அமெரிக்க விவசாயிகளை பாதித்ததாகவும் $60 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை ஏற்படுத்தியதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். ஆண்டாரியோவின் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநல அழுத்தங்கள் COVID-19 பெரும்பரவலுக்கு முன்னைய நிலைக்கு குறைவடைந்துள்ளதாக உளநலம் மற்றும் போதைக்கு அடிமையாதல் குறித்த மையம் தெரிவித்துள்ளது. கரிசனைக்குரிய மனநல அழுத்தங்களை கொண்டுள்ள 7 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் சதவீதம் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5% குறைவடைந்து 46% எட்டியுள்ளதாக அது கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மாநகரம் மற்றும் நகரப்பகுதிகளில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க வழிவகுக்கும் மகளிர் வெற்றி பயண திட்டம் காந்தி பிறந்த தினமான October 2ஆம் தேதி ஆரம்பிக்கும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய நிறைவேற்றப்படும் இத்திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 6,000 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விசாரணைகளும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான உதவி வழங்கல்களையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு தமது அலுவலகத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நோக்கிலும் யாழ்ப்பாணத்தின் நாளைய தினம் நடைபெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்குமாறும் அது அழைப்பு விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM
3: 102.7. இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்கே போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பார்த்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும் உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக, லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: விஸ்கொடை பெறுங்கள்
1: 416-9552
2: அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426.
4: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
5: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
6: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

12:46 மிஸ்டர் ஃபெம்மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், நாங்கள் அந்த அதிர்ஷ்டம் பக்கம் சென்று வரலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து எப்படி எல்லாம் அதிர்ஷ்டம் வாய்ப்புகள் கிடைச்சா இன்னும் பெரிய அதிர்ஷ்டசாலி தான் அவர் என்று சொல்லிக்கூட சொல்லலாம். சரி, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது ஆகஸ்ட் 21 லோட்டோ மேக்ஸ் வின்னிங் நம்பர்ஸில் 7க்கு 7 எடுத்தவர் பாஸ் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு வகையில் பாஸ் பண்ணியிருக்கிறார். ஏன்னு சொன்னால், இவருக்கு வந்து லோட்டோ மேக்ஸினுடைய ஜாக்பாட் தொகை கிடைத்திருக்கின்றது. யாருப்பா அந்த அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், குவேக்கில் தான் இந்த அதிர்ஷ்டசாலி இருக்கிறாராம். இவர் தான் இந்த 55 மில்லியன் ஜாக்பாட் தொகையை வென்றிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் ஒபாமா விட பெருசாக வந்து 55 மில்லியன் அவருக்கு கிடைச்சிருக்கு. சரி, குவேக்கில் ஒரே ஒரு டிக்கெட் இப்படி இந்த ஜாக்பாட்டை வந்து வென்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது ப்ளே நவ். சரி, அதே போன்று 2வது பரிசு கூட வெல்லப்பட்டிருக்கிறது தான். ஆனால் அது ஒருவருக்கு இல்லை, 2 டிக்கெட்ஸுக்கு. இது வந்து ஆல்பர்ட்டாவில் விற்கப்பட்ட டிக்கெட்ஸாக இருக்கின்றனவாம். ஆகவே 2 பேரும் அந்த செகண்ட் ப்ரைஸை வந்து 2 பேரும் உனக்கு பாதி எனக்கு பாதி என்ற மாதிரி பிரிச்செடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட $100,000 வந்து இவர்களுக்கு கிடைக்க போகிறது. எக்ஸாக்ட்லி நாங்கள் அந்த தொகையை பார்த்தோம்னு சொன்னால், 99,964.40 ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கப் போகின்றது. அதே போன்று 45 கெனடியன்ஸுக்கு 3rd prize கிடைத்திருக்கின்றதாம். அந்த 3வது பரிசு 45 பேர் பிரிக்க போகிறாங்க. இதன் மூலம் ஒருத்தருக்கு வந்து $4,526.90 கிடைக்கப் போகின்றதாம். 4 மேக்ஸ் மில்லியன் ப்ரைஸஸும் வெல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுசாக ஒருவரும் இந்த 1 மில்லியன் ப்ரைஸை எடுக்கவில்லை, அதுவும் பிரிக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. எது எப்படியோ அப்படி அதிர்ஷ்டம் வந்து நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21 டிக்கெட்டில் தான் இந்த 55 மில்லியன் ஜாக்பாட் தொகை உட்பட அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: The station with the best music.
1: It's East FM.
2: Feel the power. Feel the bass. 102.7 FM.
3: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV Kalayum 0% Retail Finance Cheyungal Anit the Trim 2026 Nissan Kicksum 0% Finance Rate 2025 Nissan Leaf Electric Vahanangalai 0% Lease Matum Finance Retail Paralam 2025 Infinity QX 50 Kal 0% Finance and Lease Retail Kathirikkindrana Completely Redesigned 2026 Nissan Sentra Kalayum Vandu Parungal Anit the Vahana Kolvanavugalukkum 4 Oil Changes Ilavasam Tamilil Pesa Mohammed Lebi 437-477-7960 437-477-7960
4: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6943-5899
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய் சிங்கப்பூர் டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
5: 3341 மாக்கம் ரோட் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401
7: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை மஞ்சம் ஆகஸ்ட் 31 திங்கள் உரியடி உற்சவம் செப்டம்பர் 2 புதன் சப்பரம் செப்டம்பர் 3 வியாழன் தேர் திருவிழா செப்டம்பர் 4 வெள்ளி தீர்த்த திருவிழா செப்டம்பர் 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம் அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 9058839119
8: சுத்தம் தரம் மலிவுடன் நியூ ஆஷன் சூப்பர் மார்க்கெட்.

நேரம் சரியாக 1 மணி ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே காலை நாங்கள் பார்க்கலாம் 18 டிகிரியாக இருக்கின்றது. அதே போன்று இன்று அதிகுடிய வெப்பநிலை 20 டிகிரியை நாங்கள் பெற இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மேகம் இணைந்த பொழுதாக இப்போது இருக்கின்றது. இடையில் ஒரு 5 மணி அளவில் சிறிதளவு மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு சூரிய வெளிச்சம் பிரதானமாக இருக்கும். 23 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, அல்லது eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அதோடு அதிலேயே வந்து எங்களுடைய eastfm ஆப்பை நீங்கள் இலவசமாக இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய வசதியும் இருக்கின்றது. eastfm.ca போனீங்கன்னா அதன் அந்த ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.

1:06 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம் ஒரு நல்ல செய்தி தான், ஒரு பாசிட்டிவான செய்தி. அதாவது இளம் வயதினரிடையே இந்த மனநலம் தொடர்பான பிரச்சனை என்பது குறைவடைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இன்னமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கின்றது, இருந்தாலும் ஒப்பீட்டளவில் வந்து குறைவடைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது COVID-19 முன்னர் எப்படி ஒரு நிலை காணப்பட்டதோ அதே போன்ற ஒரு அளவிற்கு வந்து கிட்டத்தட்ட குறைந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி போதை பழக்கம் மற்றும் மனநல மையம் தெரிவித்திருக்கின்றது. அதாவது அடிக்ஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் The Center for Addiction and Mental Health அது தெரிவித்திருக்கின்றது. என்ன விடயம் அப்படின்னு சொல்லி பார்க்கையில் ஒரு சர்வே வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலே பார்க்கையில் 2025 46% இளவயதினரிடையே கிரேட் 7 இருந்து 12 வரையிலான மாணவர்களிடையே இந்த மனநல அழுத்தம் தொடர்பாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2023 பார்க்கையில் இது 51% இருந்திருக்கின்றதாம். அதிலிருந்து ஒரு 5% குறைவு இது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த மனநல பிரச்சனை என்பது குறைக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் இந்த சர்வே செய்த ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த மனநல அழுத்தங்கள் வந்து அதிகரிப்பதற்கு சோசியல் மீடியாவினுடைய பாவனையும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இந்த மனநல அழுத்தங்கள் தொடர்பாக அது தொடர்பான அந்த மனநல பிரச்சனைகளை வந்து எவ்வாறு கையாள்வது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் ஒரு அளவுக்கு வந்து மாணவர்களை சென்றடைய சேர்ந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னமும் இது தொடர்பான ஒர்க் வந்து இடம்பெற வேண்டும், இது குறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:08 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421.
4: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: என்ன சரியா சிரம
12: விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
13: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
14: FM 102.7 East FM.

ஒரு மணி 23 நிமிடம் இஸ்டெஃபம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்போது அமெரிக்காவிற்கும் கனடாவுக்கும் இடையே ஒரு வர்த்தக போர் என்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். சரி, இது எப்படி சரியா போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். பாசிட்டிவாக கனடாவை வலிமையாக்குன்ற விதத்தில் தான் இது இடம்பெறும். ஆனாலும் ஒரு வேலை வாய்ப்புகள் இந்த டரிஃப் வந்து வருகின்ற பட்சத்திலே வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட நாடு முழுவதும் 90,000 அளவில் வேலை இழப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, சொற்ப காலத்துக்கு அது இருக்கும், பின்னர் வந்து கனடா மீண்டலும் அப்படின்னு சொல்லித்தான் நம்பப்படுகின்றது. இந்த நிலையிலே வந்து ஆண்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்கள் ட்ரம்ப் விதித்திருக்கின்ற இந்த வரிகளுக்கு எதிராக கனடா வந்து எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ண வேண்டும், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் போன்றவற்றை நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். சரி, இந்த நிலையிலே பார்க்கையில் இப்போது இந்த விடயம் தொடர்பாக பிரதமர் மார்க் கார்னி அவர்கள், அதாவது இந்த டீல் வந்து எட்டப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் பின்னர் சடுதியாக அது வந்து நிறுத்தப்பட்டது தெரிந்த ஒரு விஷயம். அது தொடர்பாக அவர் ஒரு இன்றைய நாள் நடைபெற்ற ஒரு செய்தியாளர் மாநாட்டில் ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், தாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சரிவரும் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதை இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருந்தோம். ஆனாலும் திடீரென்று வந்து அந்த நிலைமைகள் அப்படியே தலைகீழாக மாறி அவர்கள் கிட்ட எந்த விடயத்துக்கு நாங்கள் கெனடியன்ஸுக்கு வந்து நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் தான் ஒரு டீலை வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அமெரிக்கா செய்ய வேண்டியிருந்தது வந்து என்னன்னு சொன்னால், செய்த விஷயம் திடீரென்று அப்படியே நிலைமையை தலைகீழாக மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் சொன்னதை எங்களால் செய்யவும் முடியாது ஒரு சிச்சுவேஷன், அதே போன்று அவர்கள் தந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சிச்சுவேஷனும் காணப்பட்டது. அதனால தான் அந்த டீல் வந்து கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்தவித காலக்கெடுவுக்கோ அல்லது வந்து இந்த விலை கொடுத்தும் நாங்கள் இந்த உடன்படிக்கையை பெற வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லித்தான் கூறியிருக்கின்றார். அவ்வளவு மோசமாக அந்த டீல் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும். இங்கே கூட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்த போதே பல ஆஃபிஷியல்ஸ் வந்து, பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கூறியிருந்தார்கள், ஒரு மோசமான ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவதை விட அது எட்டப்படாமல் இருப்பது தான் சேஃபானது அப்படின்னு கூட சொல்லியிருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்தி கொள்ள முடியும். 1:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: கனடாவுடனான வர்த்தக போரை மோசமாக்கும் வகையில் 50% வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதை ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் கடுமையாக எதிர்த்துள்ளார். இருதரப்பு முரண்பாடுகள் மேலும் முற்றினால் ஒன்டாரியோவிலிருந்து அமெரிக்காவிற்கு இடம்பெறும் மின்சாரம் மற்றும் கனிமங்களின் வளங்கள் நிறுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஒன்டாரியோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட டொனால்டு டிரம்பால் எடுக்க முடியாது என்றும் முதல்வர் டாக் ஃபோர்ட் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பில் விவாதிக்க நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு பிரதமர் மாக்கானியிடம் பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறியதற்கான வெளிப்படைத்தன்மை, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், தொழில்துறை மீதான தாக்கங்கள் குறித்து விவாதிக்கும் சந்தர்ப்பம் பாராளுமன்றத்திற்கு வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பெரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் பெரந்தூர் சுட்டுவட்டார மக்களின் எதிர்ப்பினை சந்தித்து வந்த இந்த திட்டம் கைவிடப்படுவதை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மறுபுறத்தில் பெரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அறிவிப்பு தமிழ்நாட்டை படுகொலையில் தள்ளும் என திமுக கடுமையாக விமர்சித்து வருகின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் விடுவிக்கும் வகையில் தெளிவான கால எல்லையுடன் கூடிய திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டுமென தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் கோரியுள்ளார். தத்தமது காணிகளை விடுவிக்க கோரி பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் மக்கள் போராடி வரும் நிலையில் தெரிவு செய்யப்பட்ட காணிகளை மாத்திரம் விடுவிப்பது போதுமானது அல்லவென அவர் தெரிவித்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. Novinger Insurance Corporation.
3: Ajax Mitsubishi-யின் பிகஸ்ட் சம்மர் சேல் ஆஃப் தி இயர். 100 மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002 பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக

0: உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்கார்போரோ. 416-841-5301.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0412-642-4. சம் கண்டிஷன் அப்ளை.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
3: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

ஒரு மணி 47 நிமிடம் இஸ்டெஃபம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே ஒரு விடயம் ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது, நீங்கள் டாக்ஸ் செய்யாதவங்க கடந்த காலங்களில் யாராவது இருந்தீங்க என்று சொன்னால், நீங்கள் டாக்ஸை செய்து கொள்ளலாம். இதன் மூலம் உங்களுக்கு இந்த கனடாவினுடைய கிளைமேட் ஆக்ஷன் இன்சென்டிவ் பேமெண்ட், அது அதாவது இந்த கார்பன் வரி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமே, அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பல விடயங்களும் இருக்கின்றன. நீங்கள் தகுதி பெற வேண்டும். ஒரு குறிப்பிட்ட, அதாவது இந்த பேமெண்ட்டுக்கு முதல் ஒரு மாதத்துக்கு முன்னராவது நீங்கள் 19 வயது நிரம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் இருக்கின்றன. உங்களுடைய வருமானங்களுக்கு ஏற்ற விதத்தில் தான் இந்த கார்பன் வரி உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த நிலையிலே நீங்கள் யாராவது இந்த கார்பன், அதாவது டாக்ஸை வந்து நீங்கள் செய்யாவிட்டால், இந்த கார்பன் வரி, அதாவது கனடா கார்பன் ரிபேட், CCR சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை நீங்கள் மிஸ் பண்ணலாம். இதன் மூலம் சில ஒரு வருடத்துக்கு வந்து நீங்கள் $1,800 வரையில் மிஸ் பண்ணி விடுவீர்கள். ஆகவே அதற்கேற்ற வகையில் நீங்கள் டாக்ஸை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி CRA ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக 2021, 2022, 2023, 2024 ஆண்டுகளில் யாராவது டாக்ஸ் செய்யாமல் விட்டிருந்தீங்க என்று சொன்னால், எலிஜிபிளானவர்கள் நீங்கள் செய்யும் போது இந்த கார்பன், கனடா கார்பன் ரிபேட்டை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் அதற்கான டியூ டேட் கூட விரைவில் வரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் நீங்கள் இதை அந்த டாக்ஸை செய்யாவிட்டால் நீங்கள் அதை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் கூட ஏற்படலாம். October 30 ஒரு ப்ரப்போஸ் பண்ணப்பட்ட ஒரு திகதியாக இருக்கின்றதாம் இதற்கான அந்த டெட்லைன். அது இன்னும் அப்ரூவ் பண்ணப்படவில்லை. ஆனால் அப்ரூவ் பண்ணப்பட்டு விட்டால் அதற்கு பின்னர் நீங்கள் இந்த கார்பன் ரிபேட்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியாது டாக்ஸ் செய்தால் கூட அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் லேட் ஆகாமல் அதற்கு முன்னர் எலிஜிபிளானவர்கள் டாக்ஸை ஃபைல் பண்ணிக்கொள்ளுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு இந்த கார்பன் ரிபேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி CRA ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்கார்பரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: மார்க்கம் அகாடமி. பிள்ளைகளின் கல்வித்துறனையும் தன்னம்பிக்கையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா? இங்கிலீஷ், மேத், சயின்ஸ், பிரெஞ்ச், ஹோம்வொர்க் ஹெல்ப் போன்றவற்றுக்கு தகுதியும் அனுபவமும் வாய்ந்த ஆசிரியர்கள். யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் பட்டம் பெற்றவர்களால் கற்பிக்கப்படுகிறது. மிக குறைந்த கட்டணம். இலக்கம் 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். மேலும் தகவல்களுக்கும் மாணவர் சேர்க்கைக்கும் 416-795-0707. மார்க்கம் அகாடமி.

2:02 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் மங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நிகழ்ச்சிகளை கேட்டுமாளெல்லாம் ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் உலகத்தின் இந்த இடத்திலிருந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டுமாள முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca போகும்போது அங்கேயே வந்து ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கின்றது. அதே வேளையில் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, இப்போது வழியே நாங்கள் வானிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 20 உயர்வடைந்திருக்கின்றது. ஒரு மணித்தியாலத்தில் 2 வந்து சடனாக உயர்வடைந்திருக்கின்றது. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் மிக மினிந்த பொழுதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாளைக்கு பிரதானமாக சூரிய வெளிச்சம் இருக்கும். 23 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையில் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. 2:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய மணித்தியாலத்துக்கு வந்திருக்கிறோம். அதனால நியூ ஒன்று ஒரு பாட்டு

2:08 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரொண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்படி புதிய விடயங்கள் என்னென்ன விடயங்களை கனடா கவனித்து முன்னேறப்போகுது அப்படின்னு சொல்லித்தான் எல்லாரும் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான்னு ஒரு வர்த்தக போர் அப்படின்னு கூட போது சொல்லப்படுகின்றது. சரி, இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கருத்து கணிப்பு சுடச்சுட இது தொடர்பான ஒரு கருத்து கணிப்பு ஆங்கஸ் ரீடு செய்திருக்கின்றது. இதிலே வழக்கமான எல்லாவற்றையும் விட அநேகமான கெனடியன்ஸ் வந்து அரசாங்கத்தினுடைய முடிவுக்கு வந்து தங்களுடைய ஆதரவை காட்டியிருக்கின்றார்களாம். நாடு முழுவதும் பார்க்கையில் 76% கெனடியன்ஸ் வந்து அரசாங்கம் சரியான ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கின்றது, இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக்கியது சரியானது தான் அப்படி என்று சொல்லி தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்களாம். ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கையில் இந்த ஒரு மோசமான ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படுவதை விட அதிலிருந்து விலகியது நல்லது அப்படி என்று சொல்லித்தான் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது அல்லது கூறப்பட்டது போன்று கனடா முடிவெடுத்திருக்கிறது அப்படி என்று சொல்லி எல்லோருமே இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாம் விளக்கப்படும் என்று சொல்லி ஒரு பயம் இருந்தா கூட அதையும் தாண்டி சரியான முடிவு தான் எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி தங்களுடைய ஆதரவை வந்து தெரிவித்திருக்கிறார்களாம். அதே போன்று இது மாகாண ரீதியிலே வந்து ஒவ்வொரு இடங்களிலும் இது கொஞ்சம் கொஞ்சம் மாறு படுகின்றன. ஆனாலும் அரைவாசிக்கு அதிகமான பெரும்பான்மையினர் எல்லா இடங்களிலுமே வந்து ஆதரவை தான் தெரிவித்திருக்கின்றார்கள். குறைந்த ஆதரவு என்று சொல்லி பார்க்கையில் 65% தான் இந்த குறைவு என்று சொல்லி சொல்லலாம். ஒப்பீட்டளவிலே சஸ்கெச்வான் இருந்திருக்கிறது ஆல்பர்ட்டால் 67% ஆதரவு. அதே வழியில் ஆண்டாரியோவிலே 73% ஆதரவு இருந்திருக்கின்றது. அதிகபட்ச ஆதரவாக இந்த முடிவுக்கு குபேக்கில் இருந்திருக்கின்றது 85% இந்த ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அட்லாண்டிக் கனடாவில் வந்து 84% மாணவர்களும் அதே போன்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 77% மானிடோபாவில் 72% இந்த அரசாங்கத்தின் முடிவிற்கு தங்களுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கின்றார்கள். 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா, தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 Markham Road, Unit 5, Markham, 905-667-7200.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 4168354128.
3: ஸ்கார்ப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்ப்ரோ. 4372632394 4162899993.
4: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்ப்ரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:23 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த வழியிலே பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அவர்கள் இப்போது இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார், ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 11 பில்லியன் டாலர்ஸை வந்து செலவிட இருக்கின்றது. எதற்காக அப்படி என்று சொன்னால், குபேக்கினுடைய ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலம் ஒரு புதிய 6 ஐஸ் பிரேக்கர்ஸை வந்து கெனடியன் கோஸ்ட் கார்டுக்காக அவர்கள் மேக் பண்ண இருக்கின்றார்கள், உருவாக்க இருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்படுத்தல்கள் தொடர்பாகவெல்லாம் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில்தான் இந்த புதிய ஒரு முதலீடு தொடர்பாக அவர் இன்றைய நாள் தெரிவித்திருக்கின்றார். அதுவும் இந்த மாகாணத்தினுடைய குபேக்கினுடைய வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய கப்பல் கட்டுகின்ற ஒப்பந்தமாக இது பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து எங்களுடைய கடலோர காவல் படைக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, கனடாவுக்குள்ளேயே உற்பத்தி செய்யப்படும் போது அதன் மூலம் ஏராளமான வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்பதும் இன்னும் ஒரு பக்கத்தில் இருக்கின்ற நன்மையாகவும் பார்க்கப்படுகின்றது. இந்த ஷிப்ஸை செய்வதற்கான ஸ்டீல், அதை வந்து இலையுதிர் காலத்தில் ஃபோல் சீசனில் ஆரம்பிக்க இருக்கின்றார்கள், அவை கட் பண்ணப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. முதல் 5 ஆண்டுகளில், அதாவது இந்த முதலாவது ஷிப் வந்து கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் தெரிவித்திருக்கின்றாராம். அதேபோன்று இந்த ட்ரேட் வாரினால், அமெரிக்காவுடனான ட்ரேட் வாரினால் பாதிக்கப்படக்கூடிய தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு தாங்கள் உதவுவேன் அப்படி என்று சொல்லி அவர் நம்பிக்கை அளித்திருப்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள முடியும். ஏராளமான துறைகளில் வந்து சில துறைகளில் வேலைவாய்ப்புகள் இழக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிற இந்த நிலையில் இல்லையா, அவர் அப்படி அந்த பாதிக்கப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் உதவும் அப்படி என்று சொல்லி பல்வேறு முறைகளில் உதவ அப்படி என்று சொல்லியும் அவர் உறுதியளித்திருப்பதையும் இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கெனடிய உற்பத்தி வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் உருக்கு மீது 50% வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக போரினை மேலும் மோசமாக்கும் இவ்வறிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைமுறையாகும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் அமெரிக்க விவசாயிகளை பாதித்ததாகவும் 60 பில்லியன் டாலர்கள் வர்த்தக பற்றாக்குறையை ஏற்படுத்தியதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் டொனால்டு டிரம்ப் முன்வைத்துள்ளார். ஒன்டாரியோவின் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநல அழுத்தங்கள் COVID-19 பெரும்பரவலுக்கு முன்னைய நிலைக்கு குறைவடைந்துள்ளதாக உளநலம் மற்றும் போதைக்கு அடிமையாதல் குறித்த மையம் தெரிவித்துள்ளது. கரிசனைக்குரிய மனநல அழுத்தங்களை கொண்டுள்ள 7 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் சதவீதம் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5% குறைந்து 46% எட்டியுள்ளதாக அது கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மாநகரம் மற்றும் நகரப் பகுதிகளில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க வழிவகுக்கும் மகளிர் வெற்றி பயண திட்டம் காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய நிறைவேற்றப்படும் இத்திட்டத்திற்கு ஆண்டுதோறும் 6,000 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விசாரணைகளும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான உதவி வழங்கல்களையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டும் தமது அலுவலகத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் விளக்கமளிக்கும் நோக்கிலும் யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்குமாறும் அது அழைப்பு விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் FM, eastfm.ca.
2: பிரஷாலோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் வழங்கும் தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். லாயர் பிரசாந்தி பரம்சோதி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வாகன விபத்து ஒன்றை சந்திக்க நேர்ந்தால் எவ்வாறான விடயங்களை உடனடியாக செய்வது சட்ட ரீதியில் பாதுகாப்பானது?
3: வாகன விபத்தை பொறுத்தவரைக்கு அநேகமாக எல்லாருமே விடுற பிழை என்னன்னு சொல்லிச்சுன்னா போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணாம விடுறது. எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுண்டு அநேகமா நாங்க இன்னொரு ஆக்களோட ஆக்சிடென்ட் படைக்குள்ள ரெண்டு பேரும் கதைச்சுக்கொள்வோம், ஓகே நாம போலீஸுக்கு போனோம் இதோட இப்படி விடுவோம் உண்டு, நாங்க மற்ற ஆக்கள் ஒரு நல்ல ஆக்களா இருக்கிறாங்கன்ற ரீதியில நாங்க அந்த முடிவுகள் எடுப்போம். ஆனா அதே நல்ல ஆக்கள் சில நாட்களுக்கு பிறகு அவங்களோட இன்சூரன்ஸுக்கு வேற விதமாக ஆக்சிடென்ட் நடந்த ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்குரிய சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அப்படி வரும்போது உங்களோட தரப்புல உங்களுக்கு எவிடன்ஸா இருக்கிறது இந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். ஸோ அதால எப்பவுமே ஆக்சிடென்ட் நடந்தா போலீஸ 911 கால் பண்ணி ரிப்போர்ட் பண்றது, உங்களோட தரப்புல எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு சொல்றது மிக முக்கியமானது உண்டு. இல்லாடி செல்ஃப் கலிஷன் சென்டருக்கு போய் நீங்க எப்படி இந்த ஆக்சிடென்ட் நடந்தது ரிப்போர்ட் பண்றது முக்கியமா நம்ம கருதக்கூடிய ஒன்றா இருக்கும். அதே நேரம் ஒன்டாரியோவை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபால்ட் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட் நடக்க எங்களுக்கு 2 கிளைம்ஸ் இருக்கு. ஒன்று ஓன் இன்சூரன்ஸோட போற ஆக்சிடென்ட் பெனிஃபிட் கிளைம், அதே நேரம் அடிச்சாள்னு இன்சூரன்ஸ்குள்ளால போற டாட் கிளைம்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே நாங்க சரியான சட்ட ஆலோசனையை எடுத்துக்கொண்டு இதுகளை கிளைமை நீங்க இனிஷியேட் பண்றது உங்களுக்கு எப்பவுமே பெனிஃபிஷியலா இருக்கும். உங்களுக்கு இந்த விதமான கார் ஆக்சிடென்ட்டுக்குரிய சட்ட ஆலோசனைகளை எடுக்கணும்னா நீங்க எப்பவுமே பிரிஷா லா ப்ரொஃபஷனல் கார்பரேஷனை நாடலாம். உங்களோட தமிழ் பேசும் சட்ட தரணியோட நீங்க கலந்துரையாடி உங்களோட லீகல் ரைட்ஸை நீங்க ரிசர்வ் பண்ணி கொள்ளலாம்.
2: விவரங்களுக்கு அலையுங்கள் பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் 6474780144 6474780144.
4: நல்ல பாட்டு நல்ல விஷயம் FM 102.7 East FM.ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 4165084 9552 4165084 9552.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Survey Valangukirar, 416-299-1020.
5: ஹைஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
2: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
6: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080 4446-4080.
7: The station with the
8: best
7: music.
9: It's East FM.
10: It's East FM.
11: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:49 மிஸ்டர் ஃபெமோடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், ராயல் மின்ட் வந்து அடிக்கடி இந்த புதிய நாணயங்களை வந்து இறக்கி கொண்டிருக்கின்றார்கள். அது தொடர் பகவான் நாங்கள் பார்க்கலாம் புதுவிதமாக வெவ்வேறு டைப்பில், அதாவது வந்து உலோகங்களில் தங்கம் வெள்ளி இப்படி என்று சொல்லி ஒரு பக்கம் இருக்கு. அடுத்தது வந்து க்ளோ இன் த டார்க், கலர்ஃபுல்லான காயின்ஸ், ஒவ்வொரு ஷேப்பில் காயின்ஸ், ஒவ்வொரு இடையில காயின்ஸ் இப்படி என்று சொல்லி விதவிதமாக யோசிச்சுக்கொண்டு வெவ்வேறு காயின்ஸ் வந்து கொண்டிருக்கிறேன்னா. சரி, இந்த நேரத்தில் அதை அப்படியே கொஞ்சம் விட்டு வச்சுட்டு நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஏஜாக்ஸில் வந்து இன்று அதிகாலையிலே ஒரு தீப்பரவல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை 5:55 ரோஸ்லேண்ட் ரோடு வெஸ்ட் சர்ச் ஸ்ட்ரீட் நோர்த் பகுதியில்தான் இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருக்கின்றது. இது ஒரு அவேர்னஸுக்காக தெரிவிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. ஏனென்று சொன்னால் அதிக அவதானமாக நாங்கள் வீடுகளில் இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த லித்தியம் அயன் பேட்டரி தொடர்பான விடயம் எல்லாம் சொல்லப்பட்டு வந்திருந்தது. அதே போன்று இது வந்து டவுன் ஹவுசஸ், 3 டவுன் ஹவுசஸ் வந்து இதில் தீக்கிரையாகி இருந்தன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதில் இன்வால்வ் ஆகியிருந்தன அப்படின்னு சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் தீப்பரவலுக்கான காரணம் இன்னமும் வெளியாகவில்லை அப்படின்னு சொல்லியும் டூரம் போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லையாம். சரி, அப்படியே வந்து நாங்கள் இப்போ க்ளோ இன் த டார்க்கு வந்தோம் என்று சொன்னால், அதாவது இந்த காயின்ஸ் இப்போது இந்த டைனோசஸை நினைவுபடுத்துகின்ற விதமாக க்ளோ இன் த டார்க் கோயின் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ராயல் மின்ட் தெரிவித்திருக்கின்றது. அதில் இதில் இன்னொரு சிறப்பு என்று சொன்னால், இரவு நேரத்தில் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஹிடனான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இதில் உள்ளடக்கப்பட்டிருப்பது தான் இதில் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, இதொரு பக்கம் இருக்கு. அடுத்தது வந்து சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது, 31 August இன்டர்நேஷனல் ஓவர்டோஸ் அவேர்னஸ் டே ஆக இருக்கின்றதாம். ஆகவே அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி, நீங்களும் ஒரு உயிரை காத்து கொள்ள முடியும், அதற்கான ஒரு ட்ரைனிங் வழங்கப்பட இருக்கிறதாம். மெட்ரோ ஹாலில் 27 August நலக்சான் ட்ரைனிங் செஷனாக இது இடம்பெற போகிறது. இதற்காக நீங்களும் உங்களை பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. 27 காலை 11:00 பிற்பகல் 2:00 வரையில் ஒரு 10 நிமிடங்களுக்குள் நீங்கள் இதில் இணைந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. ஒரு ஃப்ரீ நலக்சோன் ட்ரைனிங் செஷன் தான் மெட்ரோ ஹாலில் இடம்பெறப்போகிறது. 27 காலை 11:00 பிற்பகல் 2:00 வரைக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். எப்படி இதை தெரிந்து வைத்திருப்பதன் மூலம் நாங்கள் இன்னும் ஒரு உயிரை காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இதில் உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. அந்த விடயத்தோடு நான் விடைபெற்றுச் சொல்லியிருக்கிறேன். இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரஷிதா. இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca. எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
1: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணும்
0: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் இக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.

நேரம் 3 மணி 2 நிமிடம். 3 மணி தொடக்கம் 5 மணி வரை திசையெங்கும் கிழக்கோடு இணைந்திருக்க போறீங்க. டொராண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸ், உடல்நிலை 13 உள்ளது. இன்று இரவு 17 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போவதாக இதில் கூறப்பட்டுள்ளது. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்கள் விளம்பரங்களுக்கு 416-8242-1212, மின்னஞ்சல் மூலம் இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஒழிக்கின்றது பாடல் ஜெயிலர் 2 திரைப்படத்திலிருந்து. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.

கருப்பு திரைப்படத்திலிருந்து ஒழித்தது பாடல். நேரம் 3:11. பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கம் வீடு வந்துடலாம். இந்த வாரம் வெளியான திரைப்படங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் நிச்சயமாக அஞ்சாவது இடத்துல எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் $9 மில்லியன், நான்காவது இடத்துல பா பெட்ரோல் த டைனோ மூவி $9.1 மில்லியன், முதல் மூன்று இடத்துல, மூன்றாவது இடத்துல நான்கு வாரங்களாக இரண்டாவது இடத்துல இருந்த ஒடிசி திரைப்படம் இப்பொழுது மூன்றாவது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த வாரம் மட்டுமே $20 மில்லியன் வசூலித்து மொத்தமாக $539 மில்லியன் இது வரைக்கும் வசூல் செய்திருக்கிறது. இந்த வாரம் வெளியான இன்சிடியஸ் அவுட் ஆஃப் தி ஃபர்தர் திரைப்படம் $25 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. இந்த வாரம் வெளியாகி முதலாவது இடத்துல ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே $39 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது. இது வரைக்கும் இந்த திரைப்படம் வெளியாகி மொத்தமாக $855 மில்லியன் வசூல் செய்திருக்கின்றது.

0: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
1: markham and mechanical sandipil the chop shop barbers fresh look தருகின்ற hair styling beard styling facial போன்ற சகல விதமான சேவைகளையும் great price இல் வழங்குகிறார்கள் opening special ஆக haircut $25 kids haircut $20 hair and beard styling $30 அனுபவம் மிக்க barbers modern and clean salon தரமான products நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள் the chop shop barbers 2901 markham road markham and mechanical markham convention center plaza 416-335-6444
2: Supra Mortgage Financial Solutions Residential Commercial Kana First Second Mortgages Refinance Renewal Equity Line of Credit Nay Petrukolvadil Siramangale Sandikkindreergala No Problem Pradhana Vangigalil 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal Bad Credit Consult Proposal Bankruptcy Ullavargalum Petrukolla Mudiyum Ungal Loan Processing Nay Udanukkudan Email Udaga Update Seyyapadum Supra Mortgage Financial Solution Nason 1585 Markham Road Unit 406 416-906-5656
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள் குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும் 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும் மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ் லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் 416-779-2323
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7

11:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் நியூசிலாந்தில் வந்து பழமைவாத கூட்டணி அரசாங்கம் 16 வயதுக்கும் உட்பட்ட சிறுவர்களை வந்து சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் புதிய மசோதா ஒன்றை வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாக சர்வதேச ஊடகங்கள் சொல்லியிருக்கு. மேலும் இந்த விதியை வந்து மீறும் சமூக ஊடக தளங்களுக்கு அவற்றின் உலகளாவிய வருவாயில் வந்து 10% வரை அபராதம் விதிக்கவும் இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பயனர்களோட கணக்கு தகவல்கள், முக அங்கீகார தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் அடையாள ஆவணங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி பயனாளர்களின் வயதை உறுதிப்படுத்த சமூக ஊடக தளங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே மாதிரி நியூசிலாந்தில் இருக்க சிறுவர்களோட ஒரு தலைமுறைக்கு ஏற்படும் பாதிப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அந்த நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஸன் தனது அறிக்கையில் வந்து ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதை தொடர்ந்து இந்த மசோதா இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதனால இது எந்த பக்கம் சாதகமாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக. சரி, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மறுபடியும் நாங்கள் உங்களுக்காக கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்களுக்கு எடுத்து வர போகிறோம். மீன்வேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக நிறைய விஷயங்களை வந்து நாங்களும் எடுத்து வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். ஒழுக்கின்றது பாடல் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: அடுத்தது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் திரைப்படத்தில் இருந்த பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்என் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் ஒரே குறையின் கீழ் நிறைவேற்றிக் கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. குறிப்பாக நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் அனைத்து விதமான இமிகிரேஷன் சார்ந்த சேவைகளையும் கனடாவினுடைய குடிவரவுத்துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக கனடா பைலட் ப்ரோக்ராம் நிறைவேற்றி தருகின்றது. எனவே நீங்களும் உங்களுடைய இந்த குடிவரவு சார்ந்த தேவைகளை சிறந்த வல்லுநர்களின் துணையோடு நிறைவேற்றிக் கொள்வதற்கு 1370 டோன்மின் ரோடு என்னும் முகவரியில் அமைந்திருக்கின்ற கனடா பைலட் ப்ரோக்ராமினை நாட முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். 437-999-4450. குறிப்பாக கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டு விட்டன என்கின்ற ஒரு தவறான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. இதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. தொடர்ச்சியாக கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் இருக்கின்றன. சட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்களுக்காக உட்படுத்தப்பட்டிருக்கின்றதை தவிர தொடர்ந்தும் உங்களுடைய உறவினர்களையோ குடும்பங்கத்தவர்களோ நண்பர்களையோ நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைக்க முடியும் என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அதிகரித்திருக்கின்றன. வெறுமனைய போம்களை நிரப்பிக் கொள்வது என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த தகவல்களை சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது முக்கியமானது. அதற்கேற்ற வகையில் சரியான முறையில் இந்த விண்ணப்பங்களிலே செய்து கொள்கின்ற போதுதான் அவை உங்களுக்கு பயனை தரும். இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை பொறுத்தவரையில் எனவே நிராகரிப்புகள் இல்லாத வகையில் சிறந்த வல்லுநர்களுடைய துணையோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவேளை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கின்றீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட கவலைப்படுத்தவில்லை. உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்திருக்கின்றது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை கனடா பைலட் ப்ரோக்ராம் விசா ப்ரோசஸரிடமிருந்து நேரடியாக பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்டவங்களுடைய விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்றுள்ள முடியும். இவ்வாறான விவரங்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இந்த காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரியுடைய கருத்துக்கள் என்ன என்பது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். எனவே இவற்றினை அறிந்து கொள்ளும். குறிப்பாக வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் திருப்பியும் விண்ணப்பிப்பது சரியான பயனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்கள் அறிந்து கொண்டு விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே மீளவும் இவ்வாறு இந்த கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்துவதன் ஊடாக மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அல்லது வேறு விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அவற்றினை தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் எஜுகேஷன் சூடாக பெடரல் கோடில் அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவுடனான வர்த்தக போரை மோசமாக்கும் வகையில் 50% வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளது. ஆன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கடுமையாக எதிர்த்துள்ளார். இருதரப்பு முரண்பாடுகள் மேலும் முற்றினால் ஆன்டாரியோவிலிருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெறும் மின்சாரம் மற்றும் கனிமங்களின் வளங்கள் நிறுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஆன்டாரியோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட டொனால்ட் ட்ரம்பால் எடுக்க முடியாது எனவும் முதல்வர் டக் ஃபோர்ட் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பில் விவாதிக்க நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு பிரதமர் மாகானிடம் பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறியதற்கான வெளிப்படைத்தன்மை, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், தொழில்துறை மீதான தாக்கங்கள் குறித்த விவாதிக்கும் சந்தர்ப்பம் பாராளுமன்றத்துக்கு வேண்டுமென அது வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் பரந்தூர் சுற்று வட்டார மக்களின் எதிர்ப்பினை சந்தித்து வந்த இந்த திட்டம் கைவிடப்படுவதை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மறுபுறத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அறிவிப்பு தமிழ்நாட்டை படுகொலியில் தள்ளும் என திமுக கடுமையாக விமர்சித்து வருகின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் விடுவிக்கும் வகையில் தெளிவான கால எல்லையுடன் கூடிய திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் கோரியுள்ளார். தத்தமது காணிகளை விடுவிக்க கோரி பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் மக்கள் போராடி வரும் நிலையில் தெரிவு செய்யப்பட்ட காணிகளை மாத்திரம் விடுவிப்பது போதுமானது அல்லவென அவர் தெரிவித்துள்ளார்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு. அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவளி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவர்ஷன் முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவளி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: ஏஜாக்ஸ் நிசான் அண்ட் இன்ஃபினிட்டியில் சேவிங்ஸ் ஈவென்ட். 2026 நிசான் ரோக் SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆணித்து ட்ரிம் 2026 நிசான் கிக்ஸும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 நிசான் லீவ் எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 இன்ஃபினிட்டி QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 நிசான் சென்ட்ராக்களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
4: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது.

0: 3:44 நிமிடம். காந்தா திரைப்படத்திலிருந்து அழுத்தது பாடல் இது. ஈஸ்ட் எஃப்எம்இன் திசையெங்கும் கிழக்கு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் 8 ஆண்டுகளாக சிறுக சிறுக சேமித்த 12 லட்சம் ரூபாய் பணத்தாள்களை வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எலிகள் வந்து அதை துவம்சம் பண்ணியிருக்கு. பெண் ஒருவர் தான் வீட்டில் 8 ஆண்டுகளாக 12 லட்சம் ரூபாய் வந்து சேமித்து வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருந்த எலிகளோ அதை கடித்து போட்டு அந்த 12 லட்சம் ரூபாயும் வந்து ஒரு சதுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமாக மாற்றிடுச்சு. இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோண்டா மாவட்டத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நகைகள் வாங்குறதுக்காக வேண்டி தனது கணவருக்கு கூட தெரியாமல் ஒரு பரன் மேலே வந்து 12 லட்சம் ரூபாயை 8 வருஷமாக இவங்க சேமித்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லி இந்த 8 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் 12 லட்சம் இருக்குது, இதை வச்சு நாங்கள் நகை வாங்குவோம் அப்படின்னு போக பார்த்தால் அங்கே தான் ஒரு அழுகுரல் கேட்டதான். அந்த அழுகுறலுக்கு பின்னாடி என்ன கொடுமையான ஒரு சம்பவம்னா, இதை பார்த்து சிரிக்கிறதா இல்லாட்டி அழுகிறதானே தெரியலையா, அந்த ஊர் மக்களே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாங்களா, எப்படி இவங்களால 8 வருஷத்தில் இவ்வளோ காசு சேமிக்க முடியுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சேமித்த காசு எல்லாமே வந்து இப்படி போச்சே அப்படின்ற ஒரு கவலை மறுப்புறம். அந்த தகவலோடு கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட் விசா வழங்குகிற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. விசிட் விசா வழங்குகின்ற நடைமுறைகளை கனடா நிறுத்திவிட்டது என்கின்ற ஒரு தவறான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அவ்வாறு

பயன்படுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களுக்குத்தான் இந்த விசிட்ட விசா நடைமுறைகள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் தொடர்ந்து சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்ளப்படுவது உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். குறிப்பாக கனடா பைலட் புரோகிராம் இதற்கு உதவுகின்றது. மிகச்சிறந்த வருடங்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. பெருமணி பொங்கலை நிரப்பிக் கொள்வது மாத்திரம் என்பதல்ல இந்த விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பிப்பது. சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது அவசியமானது. தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. இவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் நீங்கள் இந்த விசிட்ட விசா விண்ணப்பங்களிலே பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். அதற்கு கனடா பைலட் புரோகிராமினை நீங்கள் அழைக்கலாம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்ட விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகிறது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக கனடா பைலட் புரோகிராம் பெறுகிறது. இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறான விடயங்களை வழங்கியிருக்கின்றீர்கள், எவ்வாறான தவறுகள் எழுத்திருக்கின்றீர்கள், என்ன காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளுடைய கமெண்ட்ஸ் என்ன என்பது பற்றிய பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்துள்ள முடியும். இவற்றினை அறிந்து கொண்டு மீள விண்ணப்பிப்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். சொன்னால் வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. என்ன காரணத்துக்காக இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்பதை சரியாக உணர்ந்து கொண்டும் அந்த பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவேளையில் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தன, தகுந்த காரணங்கள் இருப்பின் அவற்றினை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. இப்பொழுது இலங்கைக்கான விசா சேவைகள், இந்தியாவுக்கான விசா சேவைகள் என்பதோடு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. விசிட்டிங் விசா, டூரிஸ்ட் விசா, ஃபேமிலி விசிட், பிசினஸ் தேவைகளுக்கான விசிட் போன்றவற்றுக்காக என்பதோடு மட்டுமல்லாமல் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கூட நீங்கள் கனடா பைலட் புரோகிராம் கூட செய்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. 437-999-4450.

0: இசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
8: போட்ட புது சேலை உடுத்தி
9: ஸ்காபரோவில்
10: அகரம் சில்க்,
9: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
10: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
9: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
10: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
9: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
10: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையங்கம் கிழக்கு. எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மேலதிக விவரங்களுக்கு அழைக்கலாம் 4168241212. ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com. சுவாரஸ்யமான பல விஷயங்களும் உங்களுக்காக நாங்கள் தந்துட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஆண்டுக்கு 3 எரிவாயு சிலிண்டர்கள் வந்து இலவசம் அப்படின்றத தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து அறிவிச்சிருக்காரு. அன்னபூரணி சூப்பர் 6 என்ற திட்டத்துக்கு முதற்கட்டமாக தான் இந்த ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்பதை இப்பொழுது தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து அறிவித்திருக்கார். இது இன்னைக்கு தமிழக சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியதும் விதியின் 110 கீழ் இதை தமிழக முதலமைச்சர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தார். அதுல வந்து ஒண்ணுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அதுல முதற்கட்டம் தான் இந்த 3 எரிவாயு உருளைகளை வந்து விலையில்லாமல் வழங்கப்படுமா. இந்த திட்டம் 2027 பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்படும் அப்படின்றதையும், இந்த எரிவாயு சிலிண்டர் விலை பயனாளிகள் வந்து வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த திட்டத்தினால தமிழகம் முழுவதும் 1,30,00,000 மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பயன்பெறும் என்பதாலும், இதனிடையே வந்து பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது குடும்பத்துக்கு 6 எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதான் தமிழக வெற்றிக்கழகம் வாக்குறுதி அளித்திருந்தது. இந்த நிலையில் இந்த திட்டம் எதிர்வரும் பொங்கல் திருநாளில் முதற்கட்டமாக 3 எரிவாயு சிலிண்டர்களோட வந்து ஆரம்பிக்கிறதாகவும், அதிலும் வந்து இந்த ஆண்டு வருமானம் இந்திய மதிப்பில் 2,00,000 ரூபாய் கொண்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படும் என்றதையும் இப்பொழுது முதலமைச்சர் விஜய் அறிவித்திருக்காரு. தமிழக சட்டப்பேரவையில் விதியின் 110 கீழே இன்று உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்குவதுடன் பரந்தூர் விமான நிலைய பணிகள் வந்து கைவிடப்படும் என்றதையும், தமிழகம் முழுவதும் மகளிருக்கான வெற்றி பயண திட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 2 தேதி முதல் செயற்பாட்டிற்கு வரும் என்பதையும் வெளியிட்டிருக்காரு. 4 மணி 1 நிமிடம். இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழ நிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிர வைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
4: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100-க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzi 437-860-7002.
5: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆகஸ்ட் 21 வெள்ளி பூங்காவனம், ஆகஸ்ட் 25 செவ்வாய் சப்பரம், ஆகஸ்ட் 26 புதன் தேர், ஆகஸ்ட் 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 416-731-8453. என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: 4:20 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பாலர் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கனடா பயணப் புறம் மீள மீள தெளிவுபடுத்துகிறது. விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகளை கனடா நிறுத்திவிட்டது என்கின்ற ஒரு தப்பான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு இல்லை. தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தினரோட நீங்கள் விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் செய்து தருவதற்கு கனடா பயலர் புரோகிராம் தயாராக இருக்கின்றது. 1370 டோன்மேஸ் ரோடு என முகவரியில் அமைந்திருக்கும் அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவேளையில் விசிட்டர் விசாவுக்கு நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கான நிபுணர் வாய்ப்பினை கனடா பயணப் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்று வருகின்ற பொழுது அது ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து கனடா பயல புரோகிராம் நேரடியாக பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் இந்த நிராகரிக்கப்பட்ட கூடிய முன்னைய விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வாறான விவரங்களை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும். என்ன காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தை பரிசீலித்த அதிகாரிகளுடைய கொமெண்ட்ஸ் என்று சொல்லி ஏராளமான விடயங்களை இந்த கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டில் அறிந்து கொள்ள முடியும். அந்த டாக்குமெண்ட்டினை பெறுவதன் ஊடாக சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு மீளவும் திருப்திகரமான முறையில் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பயலர் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. அது மட்டுமில்லாமல் விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லீகேஷன் நிறைவேற்றிக் கொள்வதற்கும் நீங்கள் கனடா பயலர் புரோகிராமினை நாட முடியும். 437-999-4450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரணிகளோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பயலர் புரோகிராம் தெரிவித்திருக்கிறது. இப்போது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா சேவைகளை கூட நீங்கள் கனடா பயலர் புரோகிராம் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். விசிட்டி விசா இருக்கலாம், டூரிஸ்ட் விசா இருக்கலாம், அல்லது ஸ்டூடெண்ட் விசாவை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்காட்லாந்து, போலந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசாவுகளையும் கனடா பயலர் புரோகிராம் இப்பொழுது செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450.
0: 4:23 ஒரு மருத்துவ துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் வந்து இப்பொழுது எட்டியிருக்கப்படுகின்றது. அது என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு அளிக்கப்படும் ஒரு அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை முறையான இந்த எலக்ட்ரோ கீமோதெரப்பி மூலம் உலகிலேயே முதல் முறையாக ஒரு 15 நீளமுள்ள மலைப்பாம்புக்கு வந்து புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைய வாய்ப்பு கிடைத்திருக்கு. இங்கிலாந்தில் உள்ள செஸ்டர் உயிரியல் பூங்கால தான் இந்த ஜோடி ஃபாஸ்டர் என பெயரிடப்பட்ட மலைப்பாம்பு இருக்கான். உணவருந்த முடியாமல் ரொம்ப சிரமமாக இருந்த நேரத்தில் தான் வைத்தியர்களால் இந்த பரிசோதனையின் மூலம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புற்றுநோய், ஒரு விதமான புற்றுநோய் இருக்கிறது கண்டறியப்பட்டிருந்தது. ஆரம்பத்தில் அறுவை சிகிச்சை மூலம் இந்த கட்டி அகற்றப்பட்டாலுமே மீண்டும் புற்றுநோய் வந்து இதே மாதிரி தோன்றி தாடை எலும்பு சதை சேதமாக வாய்ப்பாக இருந்ததுதான். ஆகவே இந்த பாம்பை காப்பாற்றுறதுக்கு கீமோதெரப்பி, எலக்ட்ரோ கீமோதெரப்பி கொடுத்து இப்பொழுது அந்த பாம்போட உயிரையும் காப்பாற்றியிருக்காங்க. இது மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். 4:24 இது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு.

0: நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: தமிழ் செய்திகள்.

0: கெனடி உற்பத்தி வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் உருக்கு மீது 50% வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக போரினை மேலும் மோசமாக்கும் இவ்வறிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடைமுறையாகும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்க மீது கனடா விதித்த வரிகள் அமெரிக்கா விவசாயிகளை பாதிப்பதாகவும் 60 பில்லியன் டாலர்கள் வர்த்தக பற்றாக்குறையை ஏற்படுத்தியதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். அன்டாரியோவில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநல அழுத்தங்கள் COVID-19 பெரும்பரவலுக்கு முன்னே நிலைக்கு குறைந்துள்ளதாக உளநலம் மற்றும் போதைக்கு அடிமையாதல் குறித்த மையம் தெரிவித்துள்ளது. கரிசனைக்குரிய மனநல அழுத்தங்களை கொண்டுள்ள 7 முதல் 12 வகுப்பு மாணவர்களின் சதவீதம் 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 5% குறைந்து 46% எட்டியுள்ளதாக அது கூறியுள்ளது. தமிழ்நாட்டின் மாநகரம் மற்றும் நகரப் பகுதிகளில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க வழிவகுக்கும் மகளிர் வெற்றி பயண திட்டம் காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி ஆரம்பிக்கும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய நிறைவேற்றப்படும் இத்திட்டத்துக்கு ஆண்டுதோறும் 6000 கோடி ரூபாய்கள் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விசாரணைகளும் காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான உதவி வழங்கல்களையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு தமது அலுவலகத்தில் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நோக்கத்திலும் யாழ்ப்பாணத்தின் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்குமாறும் அது அழைப்பு விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியுற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-786-24-26.
3: பாட்டுக்கு
4: நாரதன்,
3: வீணைக்கு
4: வாணி,
3: அழகுக்கு
4: முருகன்,
3: சொல்லுக்கு
4: அகத்தியன்,
3: வில்லுக்கு
4: வினோத்குமார்.
3: எனது வினோத்குமாரா?
4: ஆம், வில்ஸ். அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள். 6477665189. 6477665189.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough.
6: 416-649-6388. அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
7: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே. 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு மீட்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 4:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. இந்த நேரத்தில் கனடா பேலட் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டுவிட்டன என்கின்ற ஒரு தவறான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதனை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்த விரும்புகிறது. தொடர்ச்சியாக நீங்கள் சரியாக விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினரையோ நண்பர்களையோ குடும்பங்களையோ கனடாவுக்கு விசிட்டர் விசாவுடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீண்டகால அனுபவத்தோடும் சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வது வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன முக்கியமானது. இவற்றினைய நீங்கள் சரிவர செய்து நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராமினை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணியது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கிறது. விசா ப்ரோசஸிங் சென்டரிடமிருந்து நேரடியாக முறையான வகையில் கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டை கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகிறது. இந்த டாக்குமெண்ட்டில் நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான விவரங்களை கொடுத்திருக்கின்றீர்கள், என்ன காரணத்துக்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, இந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளினுடைய கொமெண்ட்ஸ் என்ன என்று சொல்லி பல்வேறுபட்ட விவரங்களை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக வெறுமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீள விண்ணப்பிப்பது சரியான பலனை தராது.

நிராகரிப்புக்கான பின்னணி காரணங்களை சரியாக புரிந்து கொண்டு விண்ணப்பிப்பது முக்கியமானது. எனவே திருப்திகரமான முறையில் மீள விண்ணப்பித்துக் கொள்வதற்கு கனடா பயனர் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. அதே வேளையில் விசிட விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் நீங்கள் கனடா பயனர் புரோகிராமினூடாக செய்து கொள்ள முடியும். தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் இரிகேஷன் சூடாக அதனை நிறைவேற்றி தருகின்றது. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்துறையினோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பயனர் புரோகிராம் தெரிவிக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. அதுவேளையில் இப்பொழுது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பயனர் புரோகிராம் செய்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையில் இருந்து பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளை செய்யலாம். குறிப்பாக டூரிஸ்ட் விசா மற்றும் விசிட்டிங் விசா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி விசா ஒழுங்குகளை கூட இந்த நாடுகளுக்கு செய்திருக்கின்றது கனடா பயனர் புரோகிராம். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. 437-999-4450.

நாம் இருவர் நமக்கிருவர் திரைப்படத்திலிருந்து அவிழ்த்தது பாடல் திசையெங்கும் கிழக்கு நிறைவடையும் நேரமும் வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சி எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறோம். 5 மணியிலிருந்து 7 மணி வரை உங்களுக்காக காஃபி டபுள் டபுள் வரப்போது உங்க விருப்ப பாடல்களுடன் இணைந்து கொள்ள நீங்கள் அழைக்கலாம். 416-554-4000. என்னோட ஜஸ்மிதா வர இருக்காங்க, ரெண்டு பேரும் இணைந்து உங்க விருப்ப பாடல்களை தரத்துக்கு, அதுவும் இந்த மண்டி அதுவுமா நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்க என்ன பண்ணணும்னா 416-554-4000 கால் பண்ணுங்க, உங்க விருப்ப பாடல்களை கேட்டு நீங்க மகளலாம். அடுத்த மணி தேரத்தில் காஃபி டபுள் டபுளோட சந்திக்க போறேன். பழிக்கின்றது டூட் திரைப்பட பாடல்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம்
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9, 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX 2 வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ஷான் சர்வானந்தன் 416-720-1184
4: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.
8: ஈஸ்ட் எஃப்எம்.

0: வணக்கம். 5 மணியில இருந்து 7 மணி வரை நீங்க காஃபி டபுள் டபுளோட இருந்திருக்க போறீங்க. வணக்கம் ஜஸ்மிதா.
1: வணக்கம் ரஷிதா. எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். சோ மெல்லிய ஒரு குளிர் காத்தோட இன்னைக்கு நாங்க காஃபி டபுள் டபுள் இணைந்து இருக்கிறோம். சோ என்னதான் குளிர் வந்தாலுமே அந்த கவலை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு நாங்க நல்ல உற்சாகமான சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம் இல்லையா?
0: ஆமா. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எங்களோட இணைந்து நீங்க உற்சாகமான பாடல்களை கேட்கணும். 4164544040 எங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல இணைந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் தமிழ்,
1: யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: மேலதிக விவரங்கள் அல்லது விளம்பரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ளணும்னா 4168241212
1: ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.
0: இந்த பாட்டுல ஆரம்பத்துல என்ன சொல்ல வராங்கன்னு புரியல, ஆனா அதுல ஒரு பந்தி மட்டும் ரொம்ப பெருசா வந்து இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த பாட்டு தான் நாங்க அந்த பாட்டோட ஆரம்பிக்க போறோம்.
1: அது ஏதோ ஒரு சாய் அப்படிங்கிற மேஜிக்.
0: ஆமா, அவரால் மட்டும்தான் இப்படி முடியும், அவர் மட்டும்தான் இப்படி முடியும். அதனால அவர் பாட்டோட ஆரம்பிச்சிருக்கோம். நீங்களும் உற்சாகமாக இணைந்து கொள்ளுங்கள். இதுக்கு டஃப் குடுக்கற மாதிரி அனிருத் பாட்டும் இருக்கு. ஆனா அது வந்து நேர்கள் எப்படினாலும் இந்த நிகழ்ச்சியில கேட்பாங்கன்னு நம்புவோம்,
1: ஒரு நம்பிக்கை இருக்குது.
0: ஆமா,

0: 5:04 இது ஈஸ்ட் எஃப்எம்
1: காஃபி டபுள் டபுள்.
0: சொன்னேன்ல ஒரு சாயா பெங்கர் வந்தா ஒரு அனிருத் வருவா. அப்படி வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம்
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா சுகமா இருக்கிறோம்.
0: இன்னைக்கு ஜெயிலர் 2 பாடல் தானே? ஆமா, சொல்லும் போதே கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல. யார் யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு
0: ஒரு பேர் சொல்லும் பொழுது சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அந்த மாதிரி முச்சு விடாம சொல்றது வந்து செல்வகுமார் மட்டும்தான்.
1: அப்படியே அடுக்கிக் கொண்டே போறேன்.
0: இதே மாதிரி நீங்கள் எங்களை உற்சாகமா இணைந்து பாடல் கேட்கலாம்.
1: 4164 5 4 4 0 4 0.

0: 5:09 ஒலித்தது
1: ஜீலர் 2 திரைப்பட பாடல்.
0: எங்களோட அழைப்பில் இமானுவேல், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் இமானுவேல், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கு, நீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
2: டேகி என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா கேப்போம்.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: அனைத்து காஃபி டபுள் டவுன் நேயர்களுக்காகவும், ஈஸ்டெஃபன் நேயர்களுக்காகவும், உங்களுக்காகவும்.
0: உங்களுக்காகவும் பால் வருது, ரொம்ப நன்றி. இதே போல எங்களோட நீங்களும் பால் கேட்கலாம். அழையுங்கள்.
1: 4165544040.
3: என்னம்மா கண்ணு

0: எத்திசையும்
1: எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: ஃபார்முலா ஹோண்டாவில் இந்த மாதம் டபுள் லாயல்டி ப்ரோக்ராம். ஹோண்டா வாகனம் ஒன்றை லீஸ் அல்லது ஃபைனான்ஸ் செய்துள்ள வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. 2026 மாடல் கிளியர் அவுட் சேலில் CRV LX டூ வீல் டிரைவ்களை $3,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். அத்துடன் 2027 HRV LX களை $1,000 சேவிங்ஸ் உடன் பெறுங்கள். இன்னும் பல்வேறு விசேட ஆஃபர்கள் பற்றி அறிந்து கொள்ள அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம் 6478334998
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301 416-841-5301.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
8: நேரம் 5:17. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டபுள்.
9: எங்களோட இந்த நேரத்தில் அழைப்பில் யார் அப்படின்னா, வணக்கம் உடுப்பட்டி ஊர் ராஜா.
8: வணக்கம் உடுப்பட்டி ஊர் ராஜா, எப்படி இருக்கீங்க?
10: நல்ல ஹாலநிலை பக்தி எல்லாம் போய் ஒரு நடுத்தர நிலத்தோட வேலையோட உங்களோட நிலமோ.
8: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். சோ அந்த வேலை களைப்போட எனக்கு நாங்க என்ன பாடல் கப்ப
10: வேலை களைப்பு இருந்தாலும் மனசுக்குள்ள தாயத்தின் நினைவு வர எங்களோட அகங்கார அடிமைக்குள்ள இருக்க கொண்டதாக்காண்டி அந்த அடிமையை கட்டுப்பட்டுள்ள விதமாக இந்த பாடல், ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்கு இந்த பாடல்.
9: கண்டிப்பா பாடல் வருது, ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் இணைந்து கொண்டு பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
8: 416-554-4040.

0: 5:22 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்எல் காஃபி டபுள் டபுள். அழைப்பில் எங்களோடு திருமதி செல்வா செல்வி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கிறேன்டா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சரி, இன்றைக்கு என்ன பாடல் கப்பு?
1: அருணாச்சலம் படத்துல அந்த நடிகை என்ற படம் என்றா எனக்கு ரொம்ப பிடிப்பம். அவ இப்ப இல்ல, தற்காலிகமா செத்துட்டா. மாட்டாடு மாட்டாடு அந்த பாட்டு
0: கண்டிப்பா. யார் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க பாட்டு?
1: எல்லா நேயர்களும் விரும்பி கேட்கட்டும்.
0: கண்டிப்பா உங்களுக்காகவும் பாடல் வருது. ஆனா பாடல் வர்றதுக்கு முன்னாடி கனடா பாலர் ப்ரோக்ராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: உங்கள் அனைத்து விதமான இமிகிரேஷன் சேவைகளையும் ஒரே கூரையின் கீழ் கனடாவில் இமிகிரேஷன் துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற சட்ட மாற்றங்களுக்கு அமைவாக சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் நிறைவேற்றி தருகின்றது கனடா பைலட் ப்ரோக்ராம். 1370 டோல்மில் ரோடு என முகவரியில் இருக்கின்ற அலுவலகத்திலிருந்து நாங்கள் நேரடியாக விவரங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன என்பதை கனடா பைலட் ப்ரோக்ராம் தெளிவுபடுத்த விரும்புகிறது. இந்த விசிட்டர் விசா ஊடாக தொடர்ந்து உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் கனடாவுக்கு இலங்கையிலிருந்து விசிட்டராக வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் புதிய சட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது நிராகரிப்புகள் இல்லாத வகையில் இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்கள் உங்களுக்கு பயன் தரும். அதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உங்களுக்கு உதவுகின்றது. பெருமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன இந்த விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்ளுகின்ற பொழுது முக்கியமானது. அதனால் தான் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நீங்கள் இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்ள முடியும். கனடா பைலட் ப்ரோக்ராமை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரணிகளோடு இணைந்து பணியாற்றுவதையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஆட்சியோடு தெரிவித்திருக்கின்றது. அதுவேளை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு அப்ளை பண்ணி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக வருமனை தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது, மீள விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை புரிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. இதற்கு கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் உதவுகின்றது. இந்த டாக்குமெண்டினை விசா ப்ராசஸிங் சென்டரிலிருந்து கனடா பைலட் ப்ரோக்ராம் நேரடியாக பெறுகின்றது. முறையான வகையில் இந்த டாக்குமெண்டில் உங்களுடைய நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் நீங்கள் வழங்கிய விவரங்கள், ஏனைய பல்வேறுபட்ட தகவல்கள், எதற்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, அதனை பரிசீலித்த அதிகாரிகளுடைய நிலை என்ன என்பது பற்றிய பல்வேறுபட்ட விவரங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் தகுதி வாய்ந்த திறமை மிக்க இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. இப்போது இலங்கை இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கின்றன. விசிட்டிங் விசா, டூரிஸ்ட் விசா, அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் விசா ஒழுங்குகளை கூட செய்திருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, நெதர்லாண்ட்ஸ், இட்லி மற்றும் அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கான விசா ஒழுங்குகளையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை. Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656-416-908-5656.
2: East FM, Tamil, Seedigal.

0: கனடாவுடனான வர்த்தக போரை மோசமாக்கும் வகையில் 50% வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதை ஒன்டேரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கடுமையாக எதிர்த்துள்ளார். இருதரப்பு முரண்பாடுகள் மேலும் முற்றினால் ஒன்டேரியோவில் இருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெறும் மின்சாரம் மற்றும் கனிமங்களின் வளங்கள் நிறுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஒன்டேரியோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட டொனால்டு டிரம்பால் எடுக்க முடியாதெனவும் முதல்வர் டக் ஃபோர்ட் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பில் விவாதிக்க நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு பிரதமர் மா கானியிடம் பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறுவதற்கான வெளிப்படைத்தன்மை, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், தொழில்துறை மீதான தாக்கங்கள் குறித்து விவாதிக்கும் சந்தர்ப்பம் பாராளுமன்றத்துக்கு வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது.
0: தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் பரந்தூர் சுற்றுவட்டார மக்களின் எதிர்ப்பினை சந்தித்து வந்த இந்த திட்டம் கைவிடப்படுவதை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மறுபுறத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அறிவிப்பு தமிழ்நாட்டை படுகுழியில் தள்ளும் என திமுக கடுமையாக விமர்சித்து வருகின்றது.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் விடுவிக்கும் வகையில் தெளிவான கால எல்லையுடன் கூடிய திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் பாராளுமன்றத்தில் கூறியுள்ளார். தத்தமது காணிகளை விடுவிக்க கோரி பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் மக்கள் போராடி வரும் நிலையில் தெரிவு செய்யப்பட்ட காணிகள் மாத்திரம் விடுவிப்பது போதுமானது அல்லவெனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: நேரம் 5:35 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டப்போ.
1: அழைப்பில் காசிநாதன் வணக்கம்.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க
3: காசிநாதன்?
1: சரி, இன்னைக்கு உங்களுக்காக உன்னை நினைத்த படத்துல இருந்து பாடல் தயாரா இருக்கு. யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா உங்களுக்காகவும் பாடல் வருது. எங்களோட திறந்த அழைப்பை ஏற்படுத்தி பாடலுக்கு கலையுங்கள்.
0: 4164544040.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town. Sun City Plaza, Scarborough. 416-535-2323.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இடவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன்

0: டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமது தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1,000 ட்ரேட் இன் போனஸ் பெறுங்கள். 4378607002 பிளக் இன் ஹைபிரிட் மாடல் சரங்களாக செலக்டட் RVR மற்றும் அவுட்லாண்டர்களை 0% பைனான்சியல் பெறுவதோடு 10-year பவர் ட்ரெயின் வாரண்டியுடன் நோ சார்ஜ் 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 4378607002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4167264417.
2: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.
3: நேரம் 5:43. ஈஸ்ட் எஃப்எம் நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ். ஜூனியர் இல்ல, காஃபி டபுள் டபுள்.
4: ஆனா ஒரே கான்செப்ட் தானே?
3: அதானே,
4: அது வேற இது வேறன்னு பார்க்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே எஃப்எம்ல தான் இருக்கு. சோ இதே மாதிரி நீங்களும் எங்களோட இந்த பாடலுக்கு கலையுங்கள்.
3: 4164 4040.
4: என்ன பண்றது, ஜஸ்மிதா இன்னும் சண்டே ஃபீலிங்லயே இருக்காங்க. நானும் தான், இது ஒரு மண்டே மாதிரி எனக்கு தோணல. அலைபில் ருக் பண்ணி வணக்கம்.
5: வணக்கம் ரோசிதா, ஜஸ்மிதா, வணக்கம் இருவருக்கும் வணக்கம்.
3: வணக்கம் ருக் பண்ணி, எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் இருவரும் அப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். அந்த நலத்தோடு என்ன பாடல் கேப்ப?
5: இன்னைக்கு ஏலேலங்கிளியோ உன்னை பாராட்டும் இசையே.
4: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
5: உங்களுக்கும் இருவருக்கும் மற்ற ஈஸ்டர்ன் எஃப்எம் நேயர்களுக்கும் எனக்கும் கேட்க போறேன்.
4: எல்லாருக்கும் பால் வருது. ரொம்ப நன்றி. எங்களோட நீங்களும் மலைப்பு ஏற்படுத்தி பால் கேட்க.
3: 4164 4040.

0: 5:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின்
1: காஃபி டபோ டபோ. வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல். மிக பிரபலமான இத்தாலியன் உணவகம் ஒன்றிற்கு 2 வருடம் இத்தாலியன் உணவுகளை சமைத்த அனுபவம் உள்ள குக் உடனடியாக தேவை. திறமைக்கு ஏற்ப தகுந்த சம்பளம் வழங்கப்படும். டிஷ் வாஷர்ஸும் தேவைப்படுகிறார்கள். தொடர்புகளுக்கு 416-356-6199.
0: எங்களோட இந்த நிகழ்ச்சியில முதல் முறையாக வந்து எங்களோட இணைந்திருக்காங்க சாந்தி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சாந்தி, எப்படி இருக்கீங்க?
0: சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
2: கஸ்தமா படத்திலிருந்து பாராளே பொண்ணு தாய் அந்த பாடல்
0: கண்டிப்பா கேட்கலாம். யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: நீங்க, நாங்க, ஈட்டம், ரேடியோ கேட்கிற அனைவரும் கேட்கலாம்.
0: எல்லாரும் கேட்கலாம். உங்களுக்காக பால் வருதா? நான் பால் வர்றதுக்கு முன்னாடி அப்படியே இருக்கா, நாங்கள் கனடா பாலர் ப்ரோக்ராம் தரும் தகவல்களை உங்களுக்காக கொண்டு வர போறோம்.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கனடா பயணர் ப்ரோக்ராம் மீள தெளிவுபடுத்துகின்றது. விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகளை கனடா நிறுத்திவிட்டது என்கின்ற ஒரு தப்பான எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் அவ்வாறு நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் இந்த நடைமுறைகள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக சரியான முறையில் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ந்து உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் இலங்கையிலிருந்து கனடாவுக்கு விசிட்டர் விசா ஊடாக வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த சட்ட மாற்றங்கள் மற்றும் மட்டுப்படுத்தல்களை பொறுத்தவரையில் மிகச்சரியான முறையில் விண்ணப்பத்தினை செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அதிகரித்திருக்கின்றன. எனவே நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் நிறுவனத்தை நாடுகின்ற பொழுது நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து தருவதற்கு உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4397-999-4450. இப்பொழுது இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தரங்களோடு இணைந்தும் கனடா பைலட் ப்ரோக்ராம் பணியாற்றுகின்றது. அதுவரை நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசா விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான நிபுர வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது? இந்த விண்ணப்பத்தினை திருப்பவும் செய்து கொள்வது என்று வருகின்ற பொழுது வெறுமனே தவறுகளை திரித்துக் கொண்டு மாத்திரம் விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான காரணங்களை அறிந்து கொண்டு, பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பது முக்கியமானது. இதற்கு கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட் உதவுகின்றது. இந்த டாக்குமெண்ட்டினை விசா ப்ரோசஸிங் சென்டரிலிருந்து நேரடியாக முறையான வழியில் கனடா பைலட் ப்ரோக்ராம் பெறுகின்றது. அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி குறிப்பாக இந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் கடந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் வழங்கிய தகவல்கள், எதற்காக விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, அதனை பரிசீலித்த அதிகாரிகளினுடைய கமெண்ட்ஸ் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். இதனை பயன்படுத்தி மீளவும் திருப்திகரமான முறையில் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் எப்படி தருகின்றது? அது மட்டுமில்லாமல் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளுக்கும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை அணுக முடியும். வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450. இப்பொழுது இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், குறிப்பாக பல்வேறுபட்ட விசாக்களின் ஊடாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இதனை கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கு செல்ல முடியும். விசிட்டர் விசா, டூரிஸ்ட் விசா மட்டுமல்லாமல் ஸ்டடி பெர்மிட் கூட கனடா பைலட் ப்ரோக்ராம் இப்பொழுது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு செய்து தருகின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. 4379994450.

0: music on your favorite station, 102.7. It's East FM.
1: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது.
2: நேற்று ஒரு கரிகாலம் எங்கள் மண்ணன்
1: ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
3: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960.
4: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
5: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync 416-788-2426.
7: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9, 6-4-7-2-9-3-5-8-9-9.
8: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
9: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
9: பூவே பூவே பெண் பூவே,
8: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: நேரம் சரியாக 6:04. சோ எஸ் நேர்களே, நாங்களும் எங்கள் காஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சியின் அடுத்த மனத்தியாளத்துக்குள் நுழைந்து விட்டோம்.
1: ஆகவே எங்களோட இணைந்து பாடல் கேட்கலாம். நான் கொஞ்சம் ஆராய்ந்த இந்த 4:04. இந்திரன் வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம் இந்திரன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் ரெண்டு பேரும் குரலால் மனங்களை வென்று நிகழ்ச்சியால் நேர இழைத்து வானொலியில் தனி முத்திர குத்தி இருக்கிறீங்க இருவரும்.
1: என்ன பாடல் கேட்க போறீங்க?
2: நல்ல அருமையான பாடம் ஒன்று, மணியே மணிக்குயிலே என்று சொல்லி மாலை இளம். அந்த இந்த நேரத்துல கேக்குறதுக்கு அருமையான பாடல். எல்லாரும் அனைத்து அன்புள்ளங்களும் சேர்ந்து ஒன்றாக கேட்போம்.
1: உங்களுக்காம் பாடல் வருது, ரொம்ப நன்றி. இந்திரன் எங்களுடன் இருந்திருந்தார், நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அலையுங்கள்.
0: 4:06:54:40.
3: மணியே மணிக்குயிலே மாலையிளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடி

0: Station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங் பியர்ட் ஸ்டைலிங் ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன். தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்,
6: 416-461-6401.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
8: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயம் ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஷ பெருமாள் பிரம்மோத்சவம் August 27 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 29 சனிக்கிழமை மஞ்சம், August 31 திங்கள் உரியடி உற்சவம், September 2 புதன் சப்பரம், September 3 வியாழன் தேர் திருவிழா, September 4 வெள்ளி தீர்த்த திருவிழா, September 5 சனி பூங்காவனம் திருக்கல்யாணம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். 905-883-9109.
9: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: நேரம் 6:13, ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காட்சியில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபு டபு.
11: எங்களுடைய அழைப்பில் பாபி வணக்கம்.
12: வணக்கம் ரஜிதா, லட்சுமி தான் இருவருக்கு மாலை வணக்கம்.
10: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
12: நான் நிலமாக இருப்பேன். அன்றைக்கு சனிக்கிழமை நீங்க பாடின பாட்டு அந்த மாதிரி இருந்தது, கண்டினியூ பண்ணி பாடுங்க.
10: நன்றி நன்றி பாபி, கண்டிப்பா உங்களோட அட்வைஸ் நான் எடுத்துக்கொள்றேன். தேங்க் யூ சோ மச்.
11: இன்னைக்கு நாங்க என்ன பாடல்கப்பா?
12: நாங்கள் சங்கர் மாதவன் பாடினது ஒரு கருவாடு கூட வச்சு போறது என்ற பாடல்.
11: யாருக்கெல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
10: நன்றி வணக்கம் பவி.
11: எங்களோட திறந்தாலை பயன்படுத்தலாம், கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சோ கால் பண்ணுங்க.
10: 416-554-4040.

0: கண்டிப்பா
1: உங்களுக்காக பாடல் வருது. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க? கண்டிப்பா உங்களுக்காகவும் பாடல் வருதா. நான் பாடலுக்கு முன்பதாக கனடா பாடல் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
2: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. புதிய சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கனடா பைலட் புரோகிராம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்ப அங்கத்தவர்களையோ விசிட்டராக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். ஆனால் இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை மிகச்சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. நீங்கள் சரியான முறையில் விண்ணப்பங்களை செய்து கொள்கின்ற பொழுது தொடர்ச்சியாக உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் கனடாவுக்கு விசிட்ட விசாவுடன் வரவழைத்துக் கொள்ள முடியும். இதற்கு நீண்டகால அனுபவத்தோடு மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்ட விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் புரோகிராமை தொடர்பு கொள்ளலாம். விசிட்ட விசாவுக்கு விண்ணப்பிப்பது என்பது வெறுமனை இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று ஃபோர்ம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்கள் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்க வேண்டும், தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. இவற்றினை சரிபெற செய்து கொள்கின்ற பொழுதுதான் தகுந்த பலனை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். கனடா பைலட் புரோகிராமை நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450 1370 டொமைன் சோடன் முகவரியில் அலுவலகம் அமைந்திருக்கின்றது. அதுவேளையில் நீங்கள் ஏற்கனவே விசிறிய விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கான இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. கேஸ் டீடெயில் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்டினை கனடா பைலட் புரோகிராம் விசா ப்ராசஸிங் சென்டரிலிருந்து நேரடியாக முறையான வழியில் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய தகவல்கள் வாரண விவரங்களை கொடுத்திருக்கின்றீர்கள். என்ன காரணத்துக்காக அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது, அதனை பரிசீலித்த அதிகாரிகளுடைய கமெண்ட்ஸ் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்ள முடியும். இதனை அறிந்து கொண்டு மீளவும் விண்ணப்பிப்பது முக்கியமானது. ஏனென்றால் வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் மீள விண்ணப்பிப்பது தகுந்த பலனை தராது. விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிக்கின்ற பொழுதுதான் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் இது பயன் தரும். இதற்கு கனடா பைலட் புரோகிராம் உங்களுக்கு உதவுகின்றது. இவ்வாறு கேஸ் டீடெயில் ஸ்கோர்ஷ் டாக்குமெண்டினை பெறுவதன் ஊடாக அது மட்டுமல்லாமல் நீங்கள் விண்ணப்பங்களை செய்து விசா விண்ணப்பங்களை செய்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் புரோகிராம் தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் லிட்டிகேஷன் லாயர் சூடாக நிறைவேற்றி தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 437-999-4450. இப்போது கனடாவுக்கு மட்டுமன்றி பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட இலங்கையிலிருந்து விசிட்டர் விசாவோடாகவோ அல்லது டூரிஸ்ட் விசாவோடாகவோ அல்லது ஸ்டடி விசாவோடாகவோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை அணுகலாம். 437-999-4450.
0: நேரம் 6:23. எஸ் நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதனால நீங்க உடனே எங்களோட போன் எடுத்து உங்களுக்கு பிடித்த பாடலை எங்களோட கேட்டு மகிழலாம். அழையுங்கள். 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கெனேடிய உற்பத்தி வாகனங்கள், வாகன உதிரி பாகங்கள் மற்றும் உருக்கு மீது 50% வரிகளை விதிக்க உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இருதரப்பு வர்த்தக போரினை மேலும் மோசமாக்கும் இவ்வறிவிப்பு எதிர்வரும் ஜனவரி மாதம் 1st நடைமுறையாகும் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா மீது கனடா விதித்த வரிகள் அமெரிக்கா விவசாயிகளை பாதித்ததாகவும் $60 பில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை ஏற்படுத்தியதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டையும் டொனால்டு டிரம்ப் முன்வைத்துள்ளார்.
3: ஒன்டேரியோவின் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநல அழுத்தங்கள். COVID-19 பெரும்பரவலுக்கு முன்னைய நிலைக்கு குறைந்துள்ளதாக உளநலம் மற்றும் போதைக்கு அடிமையாதல் குறித்த மையம் தெரிவித்துள்ளது. கரிசனைக்குரிய மனநல அழுத்தங்களை கொண்டுள்ள 7-12 மாணவர்களின் சதவீதம் 2023 ஒப்பிடுகையில் 5% குறைந்து 46% எட்டியுள்ளதாக அது கூறியுள்ளது.
2: தமிழ்நாட்டின் மாநகரம் மற்றும் நகர பகுதிகளில் அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க வழிவகுக்கும் மகளிர் வெற்றி பயண திட்டம் காந்தி பிறந்த தினமான October 2 ஆரம்பிக்கும் என முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிக்கு அமைய நிறைவேற்றப்படும் இத்திட்டத்துக்கு ஆண்டுதோறும் 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது என்பது குறித்த விசாரணைகளும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கான உதவி வழங்கல்களையும் அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு தமது அலுவலகத்தின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் நோக்கிலும் யாழ்ப்பாணத்தில் நாளைய தினம் இடம்பெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்குமாறும் அது அழைப்பு விடுத்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நேரம் 6:31 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது காஃபி டபுள் டாப்பு.
2: கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, 2 காலேஜுக்கு வாய்ப்பு இருக்கு. கால் பண்ணுங்க, பாடல் கேட்கலாம். அலையுங்கள்
3: 416-554-4040.
4: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
5: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தா.

0: 6:35 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமே
1: காஃபி டபு டபு.
0: அழைப்பில் எங்களோடு செல்வா விஜயா. வணக்கம்.
2: வணக்கம்.
0: எப்படி
2: இருக்கிறீங்க? இருவரும்
1: நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கிறோம்.
0: இன்னைக்கு என்ன பாடல் கேப்பா?
2: சின்ன தம்பி படத்துல இருந்து தோழியிலே ஆட வந்த.
0: யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
2: எல்லாரும் விரும்பி கேட்கறதுக்கு நல்ல ஒரு பாடல் உண்டு.
1: கண்டிப்பா இளையராஜா இசையில் நல்ல ஒரு பாடல்.
2: பாடல்கள் ஒரு நல்ல ஒரு இதுதான்.
0: நிச்சயமா அவங்களுக்காக பால் வருது. ரொம்ப நன்றி எங்களை இந்த கொண்டமைக்கு. பால் வரதுக்கு முன்னாடி கனடா பால் புரோகிராம் தரும் தகவல்கள் உங்களுக்காக.
3: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் தொடர்ச்சியாக நீடிக்கின்றன. அவை நிறுத்தப்படவில்லை. மக்கள் மத்தியில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்பட்டுவிட்டன என்கின்ற ஒரு தவறான எண்ணம் இருக்கின்றது. அவ்வாறு நிறுத்தப்படவில்லை. சட்ட மாற்றங்களுக்கு தான் இந்த நடைமுறைகள் உட்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதை கனடா பைலட் புரோகிராம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. தொடர்ச்சியாக இலங்கையிலிருந்து உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தவர்களையோ நீங்கள் விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. இன்டர்நெட் போர்டலுக்கு சென்று வெறுமனை போர்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பிப்பது, சரியான தகவல்களாக இருந்தாலும் அவற்றினை பொருத்தமான முறையில் வழங்குவது முக்கியமானது. அது மட்டுமல்லாமல் தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது அவசியமானது. இவ்வாறு பல்வேறுபட்ட படிமுறைகள் இருக்கின்றன. இவற்றினை நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் செய்தது உங்களுடைய விசிட்டர் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பித்துக் கொள்வதற்கு கனடா பைலட் புரோகிராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379944450. மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறாக விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அதேவேளையில் நீங்கள் ஏற்கனவே ஒரு முறை விண்ணப்பித்திருக்கிறீர்கள், அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் கூட இன்னும் ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கின்றது. வெறுமனே நீங்கள் விண்ணப்பத்தில் செய்திருந்த தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் திருப்பவும் விண்ணப்பிப்பது சரியான பயனை தராது. இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் திருத்திருமண முறையில் மீளவும் விண்ணப்பித்துக் கொள்வது முக்கியமானது. கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை விசா ப்ராசஸிங் சரணமிருந்து முறையான வழியில் கனடா பைலட் புரோகிராம் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தினுடைய பல்வேறுபட்ட விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். இதன் மூலம் அந்த விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்பது குறித்த சரியான பின்னணி காரணங்கள் அறிந்து கொண்டு மீளவும் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு நிராகரிப்புகள் இல்லாத வகையில் விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பங்கள் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட பட்சத்தில் பெடரல் கோர்ட்டில் அவற்றினை அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450. இப்பொழுது கனடாவுக்கு மட்டுமன்றி இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான விசா ஒழுங்குகளை கூட கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்கோட்லாந்து, போலாந்து, இத்தாலி, நெதர்லாண்ட்ஸ், அயர்லாந்து, ஹங்கரி ஆகிய நாடுகளுக்கு இலங்கையிலிருந்து இவ்வாறு விசிட்டர் விசா, டூரிஸ்ட் விசா அல்லது ஸ்டடி விசா போன்ற விசாக்களினூடாக செல்வதற்கான ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றது. இது பற்றிய விவரங்களுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் கனடா பைலட் புரோகிராமினை தொடர்பு கொள்ளலாம். 4379994450. 4379994450.

0: 6:43, நாங்களும் விடைபெற்று சொல்ல நேரமும் வந்தாச்சு.
1: ஸோ இன்றைக்கு உங்களுக்கு வந்து காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ள முடியாட்டில் டோன்ட் வரி, பி ஹாப்பி. அஃப்கோர்ஸ் நாளைக்கும் 5 மணிலிருந்து 7 மணி வரை நீங்கள் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கலாம்.
0: ஸோ இன்றைக்கு எங்களோட இணைந்து கொண்ட நேர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்தே விடைபெறும் நாம்
1: ஜஸ்மிதா சிவருபன்,
0: ரஷீதா. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: நன்றி, வணக்கம் நேர்களே.
0: தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு கலைஹத்தர்,
1: அபர்ணா மற்றும் சஞ்சீதன்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4574570651 4164570651. Conditions apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை. அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372633394 4162899993.
3: உங்கள் குடும்பத்திற்கு குடும்ப மருத்துவரையும் முழுமையான மருத்துவ சேவைகளையும் தேடுகின்றீர்களா? ஸ்கார்போரோ சென்டர் ஃபார் ஹெல்த் கம்யூனிட்டிஸ் உங்களுக்கு உதவுகின்றது. வழக்கமான உடல்நல பரிசோதனைகள், நீரிழிவு சம்பந்தமான பராமரிப்பு, மனநல ஆலோசனை மற்றும் சமூக ஆதரவு சேவைகள் என அனைத்து மருத்துவ தேவைகளுக்கும் பதிவு செய்வது மிகவும் எளிது. schcontario.ca இணையதளத்தை பார்வையிடுங்கள் அல்லது 416-847-4134 என்ற எண்ணிற்கு அழையுங்கள்.
4: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
5: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
6: East FM 102.7 Kirtale. Summer. East FM 102.7.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்,
9: என்னது
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி,
11: 416-900-4599.
0: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
12: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775 6475221775. KM Business www.sms.ca.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெற்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
9: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மார்க்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
0: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: உங்களோடு பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
1: புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி ரோஷிதா, நன்றி ஜஸ்மிதா. நேர்கள் தொடர்ந்து இரவு காற்றலையில் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி உடனிருக்கலாம். இன்று இரவு காற்றலையிலும் உங்களோடு நாங்கள்
3: அபர்ணா ஏஜே
2: அண்ணனுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான வணக்கம் நேர்களே. வணக்கம் அபர்ணா.
3: வணக்கம் நேர்களே. வணக்கம் சஞ்சீவன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு அபர்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் சஞ்சீவன். இன்று திங்கட்கிழமை என்றபடியா நாங்க ரெண்டு பேருமே வந்திருக்கிறோம். என்ன
2: இதை வேற சொல்லணும் அபர்ணா?
3: இல்ல சார், இன்று திங்கட்கிழமை, வாரத்தின் ஆரம்ப நாள். நம்ம ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
2: ஆரம்பமே இப்படி என்று சொல்லிச்சுனா 2 மணிக்கு இருக்கேன்.
3: சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா சஞ்சீவன், இப்ப எல்லாருமே நாட்டுல கதைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கூல் காணி டெம்பர் ட்ரம்ப் அப்படின்னு தான் கதைச்சிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: காத்துருங்க, நாங்க பேசுவோம். நிறைய விஷயங்கள் பேசி இருக்கின்றது. ஏனென்றால் நாங்க பேசுறதுக்கு இடையிலே புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மாறி மாறி தாக்குதல் அப்படி என்ன சொல்லி சொல்லலாம். இதுல பல பேர் சொல்லுகின்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. கனடாவினுடைய நிலைப்பாடு குறித்தும் புதிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன.
3: அந்த 212 வருடங்களுக்கு முதல்ல சஞ்சீவன், 1812 ஆண்டு
2: ஏதோ பேக்கத சொல்ற மாதிரி இருக்கு.
3: பிரிட்டிஷ் போர்சஸ் என்ன செய்தாங்கன்னு ஞாபகம் இருக்கா?
2: இல்ல, அந்த
3: வயசுக்கு உங்களுக்கே தெரியானபடியா எனக்கும் தெரியாது சஞ்சீவன்.
2: சரி, இன்று திங்கட்கிழமை நிரவு காற்றலையில் சந்திக்கின்றோம். 21 டிகிரி செல்சியஸ், 24 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழினை நீங்கள் பின்தொடரலாம். யூடியூபில் காணொலிகளாக ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அதே நேரம் 416-862-1212, மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
3: டொரண்டோவினுடைய காணொலியை மறுமுறை பார்த்து விடலாம். டொரண்டோவில் இப்பொழுது 21 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கின்றது. உடனே பொறுத்தவரை 23 காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
2: வார நாட்களில் உங்களுக்காக காற்றலையில் 7 மணி தொடக்கம் 9 மணி வரை நம்ம ஒரு நிகழ்ச்சி சந்திக்கின்றது. என்றும் திங்களிரவின் காற்றலையில் சந்தித்துக் கொள்கின்றோம். திங்கட்கிழமை வழக்கமாக வருகின்ற விடயங்கள் பாடலை தொடர்ந்து இன்றைய நாளும் தங்க தமிழ் வார்த்தை காத்திருக்கின்றது. அதனை தொடர்ந்து நல்லதான 4 விஷயம், 7:30 செய்திகள். 7:30 செய்திகளை தொடர்ந்து முடிஞ்சதை தொடங்குவதற்கு முன்னதாக நாங்கள் முதன்மை மூன்றனை பேச போன்றோம்.
3: அப்படித்தான் சஞ்சீவன், இடையில வெராட்டிக்கு அப்படித்தான் மாறி மாறி எல்லாம் வரும். சரி, முடிஞ்சா தொடங்க வந்து எப்ப வரும் அப்படின்னா
2: 8 மணிக்கு வரும். அப்படித்தானே வரணும்?
3: 8 மணிக்கு வரும். சரி, 8 மணிக்கு முடிஞ்சா தொடங்க வரும். அதன் பின்னர் 8:30 செய்திகளின் பின்னர் நீங்கள் விறுவிறு விளையாட்டு செய்திகளை கேட்டு மகிழலாம்.

0: அமெரிக்கா ஈரான் உலக நாடுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்க இந்த ஆலிஸ் வேலை சொல்லி கொடுத்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கேன். அபர்ணா கொடுத்த ஷொக்கு தாங்க இல்லைன்னு
1: இல்ல, அந்த 8 மணியே எட்டி பிடிக்க முடியாம இருந்துச்சே சஞ்சீவன். ஒரு கொஞ்ச நேரம்
0: வாழ்க்கை இப்படிதான், எல்லாம் கொஞ்ச நேரம் அதுக்கு பிறகு எல்லாம் மாறிடும்
1: அப்படின்னு சொல்றீங்க. சரி, இந்த நேரத்துல நாங்க தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த அழகிய தமிழ் சொல் என்ன அப்படி என்றால், இன்றைய நாள் மதிய நேர சாப்பாடை வந்து நீங்கள் அளவனோட சாப்பிட்டீங்களாமே சஞ்சீவன்.
0: இல்லை, இது தேவையில்லாத கருத்து என்பதை இத்தகைய தெரிவிச்சுக் கொள்றேன். சரி, இந்த அளவன் என்பது எது எப்படி என்று சொல்லி சொன்னால், நிலாவை அளவன் என்று குறிக்கின்றார்கள், பூனியை குறிக்கின்றார்கள், நண்டு அதிலும் குறிப்பாக ஆண் நண்டு வந்து அளவன் அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. சங்க இலக்கிய பாடல்களாக இருக்கலாம், ஏனைய குறிப்புகளில் வந்து இந்த அளவன் என்கின்ற சொற்பதம் நண்டுக்காகவும் அதே போன்று நிலாவுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது.
1: ஆகவே பெண் நண்டு வந்து நள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களா,
0: ஆனால் ஆண் நண்டு வந்து அளவன் அப்படி என்று சொல்லி
1: அழைக்கின்றார்கள்.
0: அதுதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கின்ற அந்த தமிழ் சொல்லாக இருக்கின்றது. பல சொற்களை இவ்வாறு ஞாபகப்படுத்துகின்றோம். எனவே ஒவ்வொரு பொழுதிலும் நீங்கள் நம்மொரு நிகழ்ச்சியில் இந்த தங்கத்தமிழ் வார்த்தை கூட இந்த சொற்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாளையும் இன்னும் ஒரு புதிய சொல்லை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: மௌலிசன் பிரேமதாசனின் வீனிக்ஸ் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் உணர்வு அரங்கேற்றத்தின் பின்னரும் பரதநாட்டியத்தை தொடர விரும்புவோரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் ப்ரொபஷனல் பரதநாட்டிய நிறுவனமான பிரபாவலி ரெபர்டோரியின் தொடக்க நிகழ்வு, பாரதியின் ஃபேஷன் ஷோ, சாய் பிருந்தா, அருந்தவ சண்முகநாதன், லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் ஆகியோரின் இசையுடன் ஆரம்பித்து பிரபாவலி கே எச் கண்ணாவின் நடன அமைப்பில் பிரதான பரதநாட்டிய நிகழ்ச்சி செப்டம்பர் 4 மாலை 6:30 ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்டரில் உணர்வு. இந்த நிகழ்வில் கிடைக்கும் லாபத்தின் ஒரு பகுதி உறவு சோலை மறுவாழ்வு கழகத்துக்கு செல்லுகின்றது. டிக்கெட்டுகளை பெற vnix.ca அல்லது 416-277-1039.
6: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
7: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
8: பிரஷா லோ ப்ரொபஷனல் கோஆபரேஷன்.
9: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
8: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
9: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
8: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
9: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899. 6472-9-3-5899.
10: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நேரம் 7:23 கேட்டுக்கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போகின்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை, சட்ட மாற்றங்களுக்கு தான் உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கனடா பைலட் புரோகிராம் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகின்றது. குறிப்பாக நீங்கள் கனடாவுக்கு தொடர்ந்தும் உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ குடும்பத்தவர்களையோ விசிட்டர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இந்த புதிய சட்ட மாற்றங்களை பொறுத்தவரையில் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக கனடா பைலட் புரோகிராம் நீண்டகால அனுபவத்தோடும் மிகச்சிறந்த வல்லுநர்களுடைய துணையோடும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவுகின்றது. 1370 டோல்மின் ஸ்டூடெண்ட் முகவரி அலுவலகம் அமைந்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள 4379994450 4379994450. அது வழியில் நீங்கள் ஏற்கனவே விசிட்டர் விசாவுக்கு விண்ணப்பித்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு அனைத்தும் ஒரு வாய்ப்பாக விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து கேஸ் டீடைல் டிஸ்க்ளோஷர் டாக்குமெண்ட்டினை பெறுவதனூடாக நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய முன்னைய விண்ணப்பத்தின் தரவுகளை பெற்று அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் நிராகரிப்புகள் இல்லாத வகையில் நிராகரிப்புக்கான சரியான பின்னணி காரணங்களை அறிந்து கொண்டு உயர்வான சக்சஸ் ரேட்டோடு விண்ணப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை கனடா பைலட் புரோகிராம் ஏற்படுத்தி தருகின்றது. மீண்டும் மீண்டும் நீங்கள் விசிட்டர் விசாவுக்கு தவறாக விண்ணப்பித்தால் ஒரு கட்டத்தில் சிறப்பு அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அவற்றினை தகுதி வாய்ந்த இமிகிரேஷன் வெரிஃபிகேஷன் ஊடாக பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடைமுறைகளையும் கனடா பைலட் புரோகிராம் செய்திருக்கின்றது. வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அது மட்டுமல்லாமல் கனடாவில் தேவை இருக்கின்ற பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் ஊடாக ஒர்க் பெர்மிட்டோடு கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, அல்லது கனடாவில் ஒர்க் பெர்மிட்டினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இவ்வாறு ஒர்க் பெர்மிட்டினை பெறுவதன் ஊடாக ஒரு PR-க்கான வழிகாட்டலையும் கனடா பைலட் புரோகிராம் வழங்குகின்றது. இவ்வாறான வேலை வாய்ப்புகளின் ஊடாக இவ்வாறு ஒர்க் பெர்மிட்டினை கனடாவில் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது ஒர்க் பெர்மிட்டோடு வருகை தர முடியும், அதுக்குரிய தகுதிகள் என்ன என்பது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளவும், அது மட்டுமன்றி பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி புரோகிராமின் ஊடாக PR-உடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அது பற்றிய தகைமைகள் பற்றி அறிந்து கொள்ளவும் கூட நீங்கள் கனடா பைலட் புரோகிராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம். 4379994450 4379994450. அத்தோடு உங்களுடைய பேரண்ட்ஸ் மற்றும் கிராண்ட் பேரண்ட்ஸை நீங்கள் சூப்பர் விசா ஊடாக கனடாவுக்கு வரவழைக்க விரும்பினால் அதற்குரிய விண்ணப்பங்களை கூட கனடா பைலட் புரோகிராம் சரிவர செய்து தருகின்றது. இவ்வளவு இந்த விண்ணப்பங்களை அது நிறைவேற்றி தருகின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விவரங்களுக்கு 4379994450 4379994450.
2: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த இன்றைய நாள் நல்லதாய் நாலு விஷயம் பகுதியில் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற விடயம் என்ன அப்படி என்றால், நீங்கள் ஒரு சின்ன தவறை செய்துவிட்டால் விரைவாக அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்வதால் மக்கள் உங்களை அதிகமாக நம்ப ஆரம்பிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் செய்த தவறிலிருந்து மனதளவில் மிக விரைவாக மீண்டு அதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது.
4: எனவே ஒரு தவறிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், அந்த தவறிலிருந்து மற்றவர்களிடமிருந்து விடுபட வேண்டும், மற்றவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொல்லிச்சோம். இன்று நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்ற விஷயம் இதுவாக இருக்கிறது. எப்போதுமே தவறு செய்தால் நாங்கள் மழுப்பு பார்த்துக் கொள்வோம், ஆனால் அந்த தவறு செய்த உடனே அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இரண்டு சாராரம், நீங்கள் தவறு செய்தவர்களும் யாருக்காக தவறு செய்திருக்கோ அவர்களும் அதே நேரம் தவறு செய்தவர்களும் அதிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இத்தனைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றோம். 7:27, 20° செல்சியஸ், 23° செல்சியஸாக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது.

0: 102.7 கேட்டாலே ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவுடனான வர்த்தக போரை மோசமாக்கும் வகையில் 50% வரி விதிப்புகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளதை ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் கடுமையாக எதிர்த்துள்ளார். இருதரப்பு முரண்பாடுகள் மேலும் முற்றினால் ஒன்டாரியோவிலிருந்து அமெரிக்காவுக்கு இடம்பெறும் மின்சாரம் மற்றும் கனிமங்கள் வளங்கள் நிறுத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஒன்டாரியோவிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை கூட டொனால்டு டிரம்பால் எடுக்க முடியாது எனவும் முதல்வர் டக் ஃபோர்ட் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை எட்டுவதில் ஏற்பட்ட தோல்வி தொடர்பில் விவாதிக்க நாடாளுமன்றத்தை மீண்டும் கூட்டுமாறு பிரதமர் மார்க் கானியிடம் பழமைவாத கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. பேச்சுக்களிலிருந்து கனடா வெளியேறுவதற்கான வெளிப்படைத்தன்மை, அதனால் ஏற்படும் பாதிப்புகள், தொழில்துறை மீதான தாக்கங்கள் குறித்து விவாதிக்கும் சந்தர்ப்பம் பாராளுமன்றத்திற்கு வேண்டும் என அது வலியுறுத்தியுள்ளது.
0: தமிழ்நாட்டின் சர்ச்சைக்குரிய பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகள் மற்றும் பரந்தூர் சுற்றுவட்டார மக்களின் எதிர்ப்பினை சந்தித்து வந்த இந்த திட்டம் கைவிடப்படுவதை அப்பகுதி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். மறுபுறத்தில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படும் அறிவிப்பில் தமிழ்நாட்டை படுகொலியில் தள்ளும் என திமுக கடுமையாக விமர்சித்து வருகின்றது.
1: இலங்கையின் வடக்கு கிழக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள அனைத்து பொதுமக்களின் காணிகளையும் விடுவிக்கும் வகையில் தெளிவான கால எல்லையுடன் கூடிய திட்டத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் பாராளுமன்றத்தில் கோரியுள்ளார். தத்தமது காணிகளை விடுவிக்க கோரி பல்வேறு பகுதிகளிலும் தமிழ் மக்கள் போராடி வரும் நிலையில் தெரிவு செய்யப்பட்ட காணிகளை மாத்திரம் விடுவிப்பது போதுமானது அல்லவென அவர் தெரிவித்துள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.
4: Get ready, folks.
5: இது கலகலப்பான நம்ம ஊர்.
4: Get ready, folks.
5: இது கலகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: நேரம் 7:37 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் நம்ம ஒரு ஈவினிங். இந்த நேரத்தில் நாங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ள போன்றோம்.
1: கனடாவில் விசிட்டர் விசா வழங்குகின்ற நடைமுறைகள் நிறுத்தப்படவில்லை. தொடர்ச்சியாக நீங்கள் இலங்கையிலிருந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களை விசிட்டர் விசாவுடாக கனடாவுக்கு வரவழைத்துக் கொள்ள முடியும். இருந்தாலும் கூட இந்த விசிட்டர் விசா வழங்குகிற நடைமுறைகளில் சட்ட மாற்றங்கள் மட்டுப்படுத்தல்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த மாற்றங்களை பொறுத்தவரை நீங்கள் விண்ணப்பங்களை சரியாக செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தினை அவை அதிகரித்திருக்கின்றன. இந்த விண்ணப்பங்களை செய்து கொள்வது என்பது வெறுமனே போம்களை நிரப்பிக் கொள்வது மாத்திரமல்ல, சரியான தகவல்களை பொருத்தமான முறையில் வழங்குவது, தகுந்த ஆவணங்களை தயார்படுத்தி வழங்குவது ஆகியன அவசியமானது. அதனை மிகச்சிறந்த வல்லுநர்களின் துணையோடும் நீண்டகால அனுபவத்தோடும் கனடா பைலட் ப்ரோக்ராம் செய்திருந்தது. நிராகரிப்புகள் இல்லாத வகையில் உங்கள் விசிட்டர் விசா விண்ணப்பங்களை செய்து கொள்வதற்கு கனடா பைலட் ப்ரோக்ராம் உதவுகின்றது. வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 437-999-4450. குறிப்பாக உங்களுடைய விசிட்டர் விசா விண்ணப்பம் நீங்கள் ஏற்கனவே எப்படி அது நிராகரிக்கப்பட்டிருந்தால் வெறுமனே தவறுகளை திருத்திக் கொண்டு மாத்திரம் திரும்பவும் விண்ணப்பிப்பது சரியான பயனை தராது. அந்த விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்பட்டது, என்னென்ன விடயங்கள் அந்த விண்ணப்பத்தினை பரிசீலித்த அதிகாரிகளை திருப்திப்படுத்தவில்லை என்பதை சரியாக அறிந்து கொண்டு, இந்த பின்னணி காரணங்களை சரியாக அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிப்பதுதான் அது விண்ணப்பம் வெற்றிகரமாக அமைவதற்கு உதவும். குறிப்பாக கனடா பைலட் ப்ரோக்ராம் விசா ப்ராசஸிங் சென்டரிடமிருந்து KSDTA டிஸ்கோர்ஸ் டாக்குமெண்ட் பெறுகின்றது. இந்த டாக்குமெண்டில் நிராகரிக்கப்பட்ட உங்கள் விண்ணப்பத்தினுடைய தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதனை ஒரு அட்வான்ஸ் அனாலிசிஸ் உட்படுத்தி மீளவும் திருப்திகரமான முறையில் விண்ணப்பிக்கும் வாய்ப்பினை கனடா பைலட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி தருகின்றது. இது பற்றிய விவரங்களை அறிந்துள்ளவும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமை தொடர்பு கொள்ள முடியும். மீள மீள நீங்கள் தவறாக விசிட்டர் விசா விண்ணப்பத்தினை செய்தால் ஒரு கட்டத்தில் திருப்பவும் அப்ளை பண்ண முடியாத நிலை ஏற்படும் என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். 437-999-4450. அதுவேளையில் விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் தகுந்த காரணங்கள் இருப்பின் அதனை பெடரல் கோர்ட்டில் அப்பீல் செய்கின்ற நடவடிக்கைகளையும் நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராம் ஊடாக செய்து கொள்ள முடியும். அதுவேளையில் கனடாவுக்கு பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் ஊடாக வொர்க் பெர்மிட்டோடு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுவேளையில் நீங்கள் வொர்க் பெர்மிட்டினை கனடாவில் பெறுவதற்கு சிக்கல்களை சந்தித்திருந்தால் பல்வேறுபட்ட வேலை வாய்ப்புகளின் அடிப்படையில் இந்த வொர்க் பெர்மிட்டினை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த வொர்க் பெர்மிட்டினை பெறுவதன் ஊடாக ஒரு PR-க்கான வழிகாட்டலையும் கனடா பைலட் ப்ரோக்ராம் வழங்குகின்றது. இது பற்றிய விவரங்களை அறிந்து கொள்வதாக இருக்கலாம். அல்லது பல்வேறுபட்ட மாகாணங்கள் வழங்குகின்ற PR நோமினி ப்ரோக்ராம்களின் ஊடாக PR-உடன் கனடா வருகை தருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இது பற்றிய விவரங்கள் மற்றும் தகவல்கள் பற்றி அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கனடா பைலட் ப்ரோக்ராமினை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடியும். 437-999-4450.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
4: எங்கள் ஈழத்து மண்ணின் பாடல்கள், எண்ணற்ற திரை இசை பாடல்கள், பரவசம் தரும் பல நூறு பக்தி பாடல்கள் என இசை ரசிகர்களின் இதயம் தொட்ட பாடகி கோவை கமலாவின் கம்பீர குரல் டொரண்டோவிலும் ஒலிக்கின்றது. ஈழநிலா கிரியேஷன்ஸ் வழங்கும் கோவை கமலா லைவ் இன் டொரண்டோ, August 28 வெள்ளிக்கிழமை, ஸ்காப்ரோ சைனீஸ் கல்ச்சுரல் சென்ட்ரல். என்றும் இல்லாத இசை அனுபவத்துக்கு தயாராகுங்கள். பன்முக கலைஞர் கோவை கமலாவுடன் கனடாவின் பிரபல பாடகர்கள் நட்சத்திராவின் இசையில் அதிரவைக்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. டிக்கெட்டுகளுக்கும் விவரங்களுக்கும் அழையுங்கள் 416-269-5555.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெறுமதியான ஸ்பெஷல் gift matum. Summer prices kaathirukkirana. Ahmed Thamseen 437-860-7002.
6: Wow, adu appadi ungala family la ellaroda smileum uppula perfect a irukku.
7: Eppadi enda? Engada whole family ki 10 varshama Dr. Pavithra dhan dentist. Ennoda Invisalign, parents oda dentures ellam avanga dhan seidhathu. Staff ellarum kind and helpful. Aviad officeum kids friendly endradhaal. Enda pillaigalum anga dhan virumbi povinam. Canada Dental Care Planum accept panninam.
0: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidhiyil, McCavinagum.

0: உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல். Free estimation, free installation, conditions apply. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
1: மார்க்கம் அகாடமி நடத்தும் தமிழ் பள்ளி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களால் தமிழ் கற்பிக்கப்படுகிறது. தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், பாரம்பரியத்தை காப்போம். மாதம் $30 மட்டுமே. தமிழ் உச்சரிப்பு, சொல் வளம் மற்றும் பாரம்பரிய முறையில் தமிழ் கற்பிக்கப்படும். கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு மார்க்கம் அகாடமி, 3351 மார்க்கம் ரோட், ரெட் பில்டிங், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ். 416-795-0707.
2: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.7.

7:47 முதன்மை மூன்றுக்குள் செல்ல இருக்கின்றோம். நிறைய விஷயங்கள் நாடளாவிய ரீதியிலும் உலகளாவிய ரீதியிலும் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முதலில் நாங்கள் உள்நாட்டில் இருந்து ஆரம்பமாக போன்றது என்று சொல்லலாம். இந்த பொருளாதார ரீதியில் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாறி மாறி இரு நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற்று வருகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் முற்றுப்பெற்றதை தொடர்ந்து இப்பொழுது வார்த்தை ரீதியில் வந்து தாக்குதல்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது. கனடா ஒரு புதிய செய்தியை இப்பொழுது சற்று முன்னர் சொல்லியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.

0: இந்த புதிய செய்தி என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால்,
1: என்ன செய்தி அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வந்ததன் மூலம் தங்கள் நாடு சரியானதை செய்திருக்கிறது அப்படி என்று 76% கனேடியர்கள் கருதுவதாக ஒரு கருத்துக்கணிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது.
0: அங்கஸ் ரீடினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த கருத்துக்கணிப்பில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளைய நாளில் குறிப்பாக கனேடிய பிரதமர் மார்க்கானி மேலதிகமான வரிகள் தொடர்பாக அறிவிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக மீண்டும் புதிய வரிகளை கனடா அறிவிக்கும் அப்படி என்று சொல்லி கனேடிய பிரதமர் மார்க்கானி குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரம் பேச்சுவார்த்தை மேசைக்கு அமெரிக்கா வந்து மிகச்சரியான ஒரு ஆட்டிடியூடோடு செல்லுமா இருந்தால் தங்களுடைய எங்களுடைய கனடாவினுடைய இண்டஸ்ட்ரீஸ் ஆக இருக்கலாம், அல்லது இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பினை வந்து மதிக்கின்ற வகையில் அவர்கள் நடந்து கொள்வாராக இருந்தால் நிச்சயமாக பேச்சுவார்த்தை மேசைக்கு தாங்களும் செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லி குபெக்கில் இடம்பெற்றுக் கொண்ட ஒரு ஊடக சந்திப்பின் போது பிரதமர் மார்க்கானி சற்று முன்னர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: அதே போன்று இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்கிறது. இந்த இரு தலைவர்களுக்கும் இடையே வளர்ந்து வருகின்ற வர்த்தக போரின் ஒரு பகுதியாக ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் திங்கட்கிழமை, அதாவது இன்றைய நாள் பிற்பகல், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நோக்கி தொடர்ச்சியான அவதூறுகளையும் அச்சுறுத்தல்களையும் வந்து விடுத்திருக்கின்றார். ஆண்டாரியோ முதல்வரின் செய்தியாளர் சந்திப்பு தொடங்குவதற்கு சற்று முன்பு டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் அவர் வீண் தற்பெருமை காட்டுவதாக குற்றம் சாட்டியும் அவரை ஒரு அடிமை அப்படி என்றும் பதிவிட்டிருந்தார். கனடாவின் ஆண்டாரியோ மாகாணத்தின் முதலமைச்சரான டாக் ஃபோர்டிடமிருந்து நிறைய வீண் ஆர்ப்பாட்டம் வருகிறது. ஆனால் அவர் மறைந்த மாபெரும் ராப் ஃபோர்டின் கவர்ச்சியும் புத்திசாலித்தனமும் குறைந்த ஒட்டுமொத்தமாக சற்றும் ஈர்க்காத சகோதரர் அப்படி என்று பரவலாக அறியப்படுகின்றார் என்று டிரம்ப் வந்து இன்றைய நாள் பிற்பகல் 2 அளவில் தன்னுடைய ட்ரூத் சோஷியல்ல வந்து பதிவேற்றம் செய்திருந்தார். இதுக்கு வந்து முதல்வர் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பு முழுவதும் அவதூறுகள், அச்சுறுத்தல்கள் மற்றும் இந்த இலையுதிர் காலத்தில் நடக்க இருக்கின்ற முக்கியமான இடைத்தேர்தல்களில் குடியரசுக் கட்சியினர் தோற்பதை உறுதி செய்ய முயற்சிப்பதாக வாக்குறுதிகள் அளித்து பதிலளித்திருக்கின்றார்.
0: இதில் இன்றைய நாளில் இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டது டாக் ஃபோர்டிடம் வந்து, நீங்கள் பாவித்த இந்த சொற்பிரயோகங்களுக்கு எதிரான சில விடயங்களை வந்து மார்க்கானி சொல்லியிருந்தாரா அப்படி என்று சொல்லி அவர் சொன்ன போது டாக் ஃபோர்ட் குறிப்பிட்டிருந்தார் அவ்வாறு தனக்கு இந்த விஷயம் சொல்லவில்லை அப்படி என்று சொல்லியும், அதே நேரம் வந்து அவர் சொல்லியிருந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றும் வந்து ஜஸ்டின் ட்ரூடோவை போன்று மார்க்கானியை வந்து கவர்னர் ஆஃப் கனடா அப்படி என்று சொல்லி இன்றைய நாளில் ட்ரூத் சோஷியலூடாக வந்து அழைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதே நேரம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இந்த லைனுக்கு நேரடியாக வருகின்ற பொழுது மீண்டும் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றன என்று சொன்ன விடயத்தையும் டாக் ஃபோர்ட் வந்து சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் 2027 கனடாவினுடைய வாகனங்களுக்கு வந்து 50% டாரிஃபை வந்து அமெரிக்க அதிபர் இன்று காலை விடுத்திருந்ததையும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த விடயத்தோடு நாங்கள் இப்பொழுது ஈரான் பக்கம் செல்ல இருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா கனடாவுக்கு இடையில் எவ்வாறு இந்த டரீஃப் வந்து ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றதோ, ஈரானை பொறுத்தவரையிலும் அல்லது அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இன்றைய நாளில் உலக நாடுகள் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த டிடி அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அதாவது என்ன அந்த டிடி என்றால் எக்கனாமிக் டிடி அப்படி என்று சொல்லி அழைக்கப்படுகின்றது. காரணம், ஈரானுக்கு எதிரான ஒரு பொருளாதார போரினை வந்து அமெரிக்கா தொடுத்திருக்கிறது. இன்று காலையில் அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி செக்ரட்டரியாக இருக்கின்ற பெசன்ட் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியை சொல்லியிருக்கின்றார். இன்று காலை முழுவதும் இந்த செய்திகள் வெளிவந்த பிற்பாடு இப்போது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்ன என்று சொல்லி சொன்னால், குறிப்பாக ஈரானோடு இணைந்திருக்கின்ற நாடுகளை பொறுத்தவரையில் அல்லது ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகின்ற ஈரானோடு தொடர்புகளை மேற்கொண்டு வருகின்ற நாடுகளுக்கு எதிராக ஏற்கனவே வந்து அறிவுறுத்தல் அச்சுறுத்தலை வந்து விடுத்திருந்த அமெரிக்கா இப்போது சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன என்று சொல்லி சொன்னால், உடனடியாக இந்த பொருளாதார ரீதியில் பங்கு பெறுகின்ற நாடுகள் ஈரானுடன் தொடர்புகளை வைத்திருக்கின்ற நாடுகளை பற்றி நிறுத்தாவிட்டால் அந்த நாடுகளுடைய உடைமைகள் வந்து கைச்சாத்திடப்படும் அல்லது அதற்கு எதிரான செய்திகள் அல்லது அறிவுறுத்தல்கள் வந்து கொண்டுவரப்படும் அப்படி என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஓமானாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம், இப்படி நிறைய நாடுகளுக்கு எதிராக இப்போது அறிவுறுத்தலை வந்து அமெரிக்கா விடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
1: இதுவரை முதன்மை மூன்றை நீங்கள் கேட்டீர்கள். கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் நம்ம ஒரு இவனிங். நேரம் 7:52.
2: எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. அனிவர்சரியை முன்னிட்டு செப்டம்பர் 1st $30 மேல் கொள்வனவு செய்வோருக்கு ஒரு கொத்து ரொட்டி இலவசம். அத்துடன் முதலில் வருகின்ற 500 பேருக்கு ஸ்பெஷல் கிஃப்டும் காத்திருக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்து ரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி. The best mutton roll in town, Sun City Plaza, Scarborough, 416-535-2323.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156 56 56 4169 08 56 56.
5: கனடா ஸ்ரீ செல்வச்சன்னதி ஆலயம் வருடாந்த உற்சவம் 2026 August 13 வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி August 21 வெள்ளி பூங்காவனம், August 25 செவ்வாய் சப்பரம், August 26 புதன் தேர், August 27 வியாழன் தீர்த்தம். அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். அன்னதான கந்தன் ஆலயத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படும். 4167318453.
3: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 to 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 4167264417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 to 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4008 4146-446-4008.

Get ready, folks. இதே கலிகள பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.